நேயர்களின் இவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 5 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி கோகிலப்பிரியா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: கோகிலப்பிரியாராகத்தில் அமைந்த மங்களேசையை கேட்டோம். நேயர்களினி கேட்கலாம்
1: குறளமுதம்.
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது குறட்பா.

ஐம்புல ஆசைகளையும் அடக்கியவனின் பெருமைக்கு தேவர் தலைவனாகிய இந்திரனே தகுந்த சான்றாவான்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 கேள்வி நேரம். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 இதயராகம். திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இதில் வாகன விபத்துகளும் இழப்பீடுகளும் குறித்து வழக்கறிஞர் பி சுரேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கிறார். 10 போடு ஆட்டம் போடு. 10:30 ராம்னை திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் சித்தாய்மூர் அருள்மிகு பொன் வைத்தநாத சுவாமி அருள்மிகு ரெங்கநாத பெருமாள் திருத்தல கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். 11 திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை, மனநல மருத்துவர் டாக்டர் எம் ஸ்ரீதர் அவர்கள் நேரலையில். 12:10 மங்கையருலகத்தில் தண்ணீர் தண்ணீர். 1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை பிழிவளம் ஏ அனிதா அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் கற்பனையில் களைவடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா ஆகியோருடன் நேர்முகம். 3 இசைத்தூரல். 4 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5 இதமாய் வரும் பொன்மாலை. 6 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுநர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7 முதல்நிலை வரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சத்தில் பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்கப்பட வேண்டியவை, திருச்சி அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள் தரும் தகவல்களுடன் கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வழங்கும்

வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் தலைவர் டாக்டர் டி பார்த்திபன் அவர்கள். எட்டு மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் அருகி. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8 மணிக்கு மாப்போசி பிறந்த நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த தினை உறவை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் பங்கேற்கும் உரை கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கேசியில் திருவெள்ளி மிழலை டி என் ரமேஷ்குமார் அவர்கள் வாசிக்கும் நாகஸ்வர இசையினை கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பனிரெண்டு சங்கீத சாரலில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 வேலூர் மாவட்ட செய்திமடல். 10 மணிக்கு அரங்கிசையில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலினுடன் வயலின் வாசிக்கிறார் லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம் அவர்கள். உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். ஆலங்குடி ராமச்சந்திரன் அவர்களின் கட்டம் இசை கேட்கலாம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: நேரம் காலை 6 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளிக் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் பாரதி பண்.

0: prices. Ministry of Petroleum and Natural Gas said in a statement that the supply of bulk LPG, which had been suspended at the onset of the crisis, has been relaxed by 50% of the pre-crisis consumption levels, providing significant relief to commercial and industrial consumers. The restoration follows the recent improvement in the LPG supply situation. National Testing Agency, NTA, has opened a window for candidates to challenge the provisional answer keys for the NEET UG 2026 re-exam, which was held on 21st of this month. The NTA announced that the answer keys are now available at www.neet.nta.in. Students can challenge questions for a fee of 200 rupees per question until the 28th of this month. This fee is fully refundable if the challenge is accepted. Further, the NTA has opened a portal for candidates who appeared for the re-exam to confirm and update their bank account details for fee refunds. The deadline to update bank details is 30th of this month. Venezuela's National Assembly President, George Rodriguez, has announced that the death toll from two powerful earthquakes has risen to 188, with 1,520 others injured and 200 still trapped. Mr. Rodriguez stated that at least 2,927 families lost their homes after powerful back-to-back 7.2 and 7.5 magnitude earthquakes struck around 160 kilometers west of the capital, Caracas. In the ICC Women's T20 World Cup, India defeated Bangladesh by 5 wickets in a Group A clash in Manchester, England last night. Opting to bat first, Bangladesh posted 136 for 8 in the stipulated 20 overs. For India, Radha Yadav picked up 3, while Sri Charani took 2 wickets. In reply, India comfortably overhauled the target, losing 5 wickets in 16.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது காலை 6:10. ஆகாஷவாணி
2: இணைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு வழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மருதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000+ நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில்துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளீட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும்

தலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வ புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரினிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும்

0: நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்து விட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்து விட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனம் செய்து நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இறையுருள் நிறையும் நேரமிது ஆனந்தராகத்தில் முதலில் எஸ் சரளா குரலில் பாடல் கேட்கலாம்.

முத்தைத்திருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்கொரு வித்துக்கொருவரை என போதும். முக்கட்பரமர்க்கச் சுருதி முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கத்தமரரும் அடிபேன. பத்தத்தலை தத்தக்கணைதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியிலிரவாக. பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட்க நிற்க கழுகொடு எழுதாட. திக்குப்பரி அட்டப்பயிரவர் தொக்குத்தொகு தொக்குத்தொகு தொகு சித்திரப்பவுரிக்கத்திரிகடக என போதும். அருள் நிறைந்த இறைவனை உலகாளும் இறைவனை உன்னதம் நிறைந்தவனை உயிர் உருக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனந்த ராகத்தில் பாமாலைகளால். ஆனந்த ராகத்தில் நிறைவான பாடல் ஜெய விஜயா குரலில்.

0: இறைமணம் கமல வழிபட்டோம் ஆனந்த ராகத்தில் இறைவனை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களோடு. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நீ கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 12 நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும் இது குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள்.
2: திருவரம்பூர் செந்தில்குமார் பேசுறேன். கிராமப்புறங்கள்ல வந்து என்னென்ன மாதிரியான அடிப்படை உணவுகள் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணா அவங்களுக்கு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் மேடம்.
3: அதாவது சிறுதானிய வகைகள் வந்து ரொம்பவே பெண்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஊட்டச்சத்து உணவா இருக்கும். அது மட்டும் கிடையாது, காய்கறிகள் இப்ப இருக்கிற அந்த வரசர உலகத்துல ஓடிட்டே இருக்கிறோம். சோ அதுல வந்து நம்ம ஊட்டச்சத்தை மறந்துடுறோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு. பட் கிராமத்துல இருக்கிற பெண்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்களாங்கிறது அவ்வளவு கிடையாது. இருந்தாலுமே அவங்களுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து அவங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். அவங்களுடைய ஹெல்த்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
4: தமிழ்ச்செல்லி கல்யாண சுந்தர பேசுறேன். அபவ் 50-55 ரொம்ப வீக் ஆயிடுது உடம்பு. முழங்கால் வலி அந்த நேரத்துலதான் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது லேடிஸ்க்கு எல்லாம். அப்ப எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லதுன்னு மேடம் சொல்லணும்.
3: பொதுவாவே வந்து ரத்த சோகை, முழங்கால் வலி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மெயினா வந்து முருங்கைக்கீரை. எங்கனாலும் வளரக்கூடிய ஒரு அருமையான அற்புத ஒரு அருமருந்து அப்படின்னா முருங்கைக்கீரை. அதோட பூ இலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெடிசன். அது இல்லாம டேட்ஸ், உலர் திராட்சை, அத்தி, கீரை வகைகள் இதையே வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் வாரத்துல வந்து ஒரு 2-3 நாளாவது நம்மளுடைய உணவுல கண்டிப்பா சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது இல்லாம இயற்கையா கிடைக்கக்கூடிய முடக்கத்தான் கீரையெல்லாம் பாத்தீங்கன்னா வேலி ஓரங்களை படர்ந்து கிடக்கக்கூடிய கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு செடி. அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் போது இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வராது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சதுதான், நாம தான் அதை வந்து கண்டுக்காம இருக்கிறோம். இது கூட சேர்ந்து நிறைய உடற்பயிற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டோம்னா பிற்காலத்துல வந்து இது வராம இருக்கிறதுங்கிறத விட கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.
5: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வரத்து நடவட்டம் புலவன்காடு மாரியப்பன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் 5 மணிக்கே எழுந்திருச்சு கறவை மாடுகள் பால் கறந்துட்டு பிறகு பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சுட்டு வயல் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. காலப்போக்குல பாத்தீங்கன்னா வயல் வேலைக்கு வர முடியல. இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து உணவு பழக்கங்கள் நிறைய மாறி போச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டா போயிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த உணவு இருக்கிறதுனால குறிப்பா பெண்களுக்கு அந்த சத்தான உணவு கிடைக்காததுனால அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. இனிமே வரும் காலங்கள்ல அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கறத மேடம் சொன்னா நல்லா இருக்கும்.
3: நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவோ வேலைகளை செய்து காமிச்சிட்டு போனாங்க நமக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுடைய பெண்களால அதெல்லாம் பண்ண முடியாதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. எவ்வளவு காரணம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான சத்தான உணவுகளை வந்து சாப்பிடணும் அப்படின்னா சிறுதானிய உணவுகள் வந்து ரொம்பவே இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்குது. பாத்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு இது போன்ற நிறைய சிறுதானிகள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. கஞ்சி வச்சு கூட காலையில சாப்பிட்டுட்டு போகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள்

0: இதெல்லாம் ஒரு ஊட்டச்சத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்.
1: கீர்த்திகா பிரியதர்ஷினி, திருச்சியிலிருந்து பேசுறேங்க. 30 இயர்ஸ்க்கு மேல பெண்களுக்கு இடுப்பு வலி வர்றதா இருக்கட்டும், ரொம்ப அனிமிக்காக இருக்கிறதா இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனைகளா இருக்கட்டும், இதுதான் வந்து நிறைய அக்கரன்ஸ் ஆகுது. அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்?
0: பெண்கள் வந்து தங்களுடைய உடல்நிலையை வந்து கொஞ்சம் பராமரிக்க எல்லாருமே தவறிடுறாங்க. இது வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பெண்கள் இப்ப கொஞ்சம் வந்து எல்லாம் அவேர் ஆயிட்டு அதுக்கான வந்து பயிற்சி கூடங்கள் போயிட்டு அவங்க வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வராங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். டாக்டருடைய அட்வைஸ் படி இத்தனை நாட்க்கு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. சோ அதை கண்டிப்பா நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். அது மட்டும் கிடையாது, உணவு விஷயத்திலையும் வந்து நிறைய தாய்மார்கள் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட்டு வச்சது மீதி இருக்கிறத அதை சாப்பிட்டுருவாங்க. அது சாப்பிட்டாலும் கூட நம்மளும் இன்னும் வாழணும், நம்ம சார்ந்துதான் அந்த குடும்பம் இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு டைம் வந்து ஒதுக்கணும். இன்னும் ரொம்ப பர்சனலிஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, சுகாதாரத்தை வந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியம் வந்து உடற்பயிற்சியும் உணவும் தான்.
2: வணக்கம், காத்திரு காவிரி பால் பேசுறேன். நான் கிராமத்துல இருக்கேன், வந்து எல்லாமே இயற்கையான உணவு கிடைக்குது. இந்த முட்டை மட்டும் எப்படி சாப்பிடணும், குழந்தைங்களுக்கு எத்தனை கொடுக்கலாம்? எனக்கு 69 வயசாச்சு, இன்னும் கொஞ்சம் சத்தா வேலை செய்யறதுக்கு முட்டை எத்தனை சாப்பிடலாம் சொல்லுங்க.
0: வயது ஆயிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து எடுத்துடணும். வயதுங்கிறது நம்பர் தான், ஆனா நம்மளுடைய மன எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எங்கா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் முட்டை எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து 2 முட்டை கண்டிப்பா எடுத்துக்கலாம். அது வந்து நீங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்குமே தாராளமா வந்து 2 முட்டைகள் வெளியே கொடுக்கலாம். அதையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைஸ்ல கட் பண்ணி அதுல கொஞ்சம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது பண்ணும்போது இன்னும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துல ஒரு நாள் கீரை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இன்னொன்னு சிறுதானிய உணவுகள் தான். சோ இத வந்து நம்ம எந்த காலத்திலயுமே மறக்காம நம்ம வந்து உணவுல வந்து நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன்.
3: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
4: குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானிய திட்ட உதவிகள் குறித்து எடுத்துரைக்கிறார் வேளாண்மை உதவி இயக்குனர் நளினி அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். தற்போது வேளாண்மை துறையின் மூலமாக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகளுக்கு பல்வேறு மானியங்களை தமிழக அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்தில் இயந்திர நடவு மூலமாகவோ நேரடி விதைப்பு மூலமாகவோ SRI முறையிலோ நெல் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 4000 பின்னேற்பு மானியம் வழங்கப்பட உள்ளது. ஒரு விவசாயி ஒருவருக்கு அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. இதை தவிர தாண்டளிக்கப்பட்ட விதைகள், நுண்ணூட்டங்கள், உயிர் உரங்கள் ஆகியவையும் மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் உழவன் செயலி மூலமாக பதிவுகளை மேற்கொள்ளலாம்.
3: தொடர்ந்து கேட்கலாம். நாமக்கல் மாவட்ட விவசாயிகளே, 2026-27 ஆண்டிற்கான உரிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அறிவிக்கப்பட்டு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெறும் விவசாயிகளுக்கு சிறப்பு பரிசு மற்றும் பதக்கம் வழங்கப்பட உள்ளது. போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 2 ஏக்கர் நிலம் சொந்தமாகவோ அல்லது குத்தகையாகவோ வைத்து திருந்திய முறையில் நெல் சாகுபடி செய்திருக்க வேண்டும். மேலும் பயிர் விளைச்சல் போட்டியில் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பு பயிர் நடுவர்கள் முன்னிலையில் அறுவடை செய்யப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பங்கு பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களை அணுகி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பதிவு கட்டணமாக ₹150 செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இது தொடர்பான விவரத்தினை பெற தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை தொடர்பு கொள்ளுமாறு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37°C குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28°C பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 6-10 km வேகத்தில் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கடலை சாகுபடியாளர்களே, தற்போது

0: நிலவும் வானிலையின் காரணமாக நிலக்கடலை பயிரில் முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. நோய் தாக்குதலின் அறிகுறியாக இலைகளின் இரண்டு பக்கங்களிலும் வட்டமான கரும் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். கரும்புள்ளியை சுற்றி மஞ்சள் நிற வளையங்களும் காணப்படும். அறிகுறிகள் காம்புகளிலும் தண்டுகளிலும் தென்படும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் குளோரோதலோனில் கலந்து தெளிக்கலாம். தற்போது தென்னை தோப்புகளில் காண்டாமிருக வண்டுகளின் நடமாட்டம் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வண்டு தாக்கப்பட்டு மடிந்து போன மரங்களை தோப்பிலிருந்து அகற்று அழித்துவிட வேண்டும். தோப்பை சுத்தமாக வைக்க வேண்டும். கம்போஸ்ட் அல்லது உரக்குழிகளில் இருந்து காண்டாமிருக வண்டின் முட்டைகள், புழுக்கள், கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். அந்தி நேரங்களில் விளக்கு பொறிகளை தோப்புகளில் வைத்து வண்டுகளை கவர்ந்தளிக்கலாம். மேலும் ரைனோல்யூர் என்னும் இனக்கவர்ச்சி பொறியினை எக்டருக்கு 5 என்ற விகிதத்திலும் வைக்கலாம். மேலும் ஒரு மண்பானையில் 5 லிட்டர் நீருடன் 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு சேர்த்த கலவையை தோப்பினில் வைத்து வண்டுகளை கவர்ந்தளிக்கலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருக்கலாம். மாநில செய்திக்காக
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கனியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்ற

0: பெற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்நினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானம் உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது.

0: உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலஹோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: நல்லன பற்றுதற்கு நாட்கள் பல ஆகின்றன. கெட்டவையோ தீ போல தொற்றுகின்றன. எதையும் சோதிக்கும் இளைய மனதிற்கு போதைப் பொருளையும் பயன்படுத்தி பார்க்க கூடா நட்பு வழிகாட்டும். அமைதியற்ற குடும்பம், பொறுப்பற்ற சமூகம், தேவையற்ற ஊடக காட்சிகள் இளையோரை போதைக்கு அடிமையாக்குகின்றன. போதைப் பொருட்களின் ஆக்கிரமிப்பு சமூக ஆரோக்கியத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் இன்று. போதைப் பொருளால் விளையும் கேடுகளை உரக்கச் சொல்வோம் ஓரணியில் நின்று. இரத்த பிரிவுகளை வகைப்படுத்தி நோபல் பரிசு பெற்ற உயிரியல் வல்லுநர் கார்ல் லான்ஸ்டீனரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1943 எர்வின் பாப்பருடன் இணைந்து போலியோ வைரஸ் தொற்று குறித்து கண்டறிந்தார். இதற்காக பல விருதுகளை வென்றவர் கார்ல் லான்ஸ்டீனர். பிரபல தமிழிசை கலைஞர் எம் தண்டபாணி தேசிகரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1972 சாதாரண மக்களும் இசையை ரசிக்க வேண்டும் என்று கருதியவர். திருக்குறளுக்கு முதன் முதலாக இசையமைத்து அதை இறைவணக்கமாக மேடையில் பாடியவர் என்று பெருமை பெற்றவர். தாயுமானவர், மாணிக்க வாசகர், திருமிடுசை ஆழ்வார் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் தோன்றினார்.

தமிழிசையே அவரை முழு நேரமும் ஆட்கொண்டது. ஸ்ருதி சுத்த சாரீரம், தெள்ள தெளிவான உச்சரிப்பு, பொருளுணர்ந்து உணர்ச்சி தந்து பாடும் திறன், இது தண்டபாணி தேசிகரின் தன்னிகரற்ற முத்திரைகள். நவீன வங்க இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளி பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1838. துர்கேஷ் நந்தினி, தேவி சௌத்ராணி, இந்திரா, ஆனந்தமத் இவரின் குறிப்பிடத்தக்க நாவல்களாகும். ஆனந்தமடம் நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடல், ஒவ்வொரு இந்தியனும் தேசபக்தி ததும்ப பாடுவான் என்பது திண்ணம் என்று தீர்க்க தரிசனத்தோடு உரைத்தார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1906. இவரின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கப்பலோட்டிய தமிழன் வாவூசியும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் இவரின் எழுத்து மூலமே தமிழ் சமூகத்துக்கு நன்கு அறிமுகமானார்கள். சிலப்பதிகாரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்கிற வேட்கையில் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினார். சிலம்பின் மேல் மாபோ சிவஞானம் கொண்டிருந்த காதலை அறிந்த ராபி சேதுப்பிள்ளை இவருக்கு சிலம்பு செல்வர் என்னும் பட்டத்தை வழங்கினார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலத்தை வென்று 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற இந்திய ஹாக்கி அணியை தலைமை தாங்கிச் சென்ற மன்பிரீத் சிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1992. 2012 ஆண்டு லண்டன் ஒலிம்பிக், 2016 ஆண்டு ரியோ ஒலிம்பிக்

ஒலிம்பிக்கிலும் இந்திய அணிக்காக களமிறங்கிய மன்பிரீத் சிங் வெண்கலப் பதக்கத்தோடு எங்கள் கனவு முடிந்துவிடாது என்றதோடு முன்களப் பணியாளர்களுக்கு பதக்கத்தை சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். ஒளிப்பதிவாளர் இயக்குநர் ஜீவாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2007 இயக்குநர் சங்கரின் ஜென்டில்மேனை தொடர்ந்து அவரின் அடுத்தடுத்த பிரம்மாண்ட கனவுகளுக்கு ஒளிவடிவம் கொடுத்ததோடு 12B படத்தின் மூலம் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தார் இயக்குநர் ஜீவா. காதலன் திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை அவர் பெற்றுள்ளார்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: பிரிட்டோரியாவில் உள்ள இந்தியர்களின் நிலைமைக்காக மிகவும் பரிதாபப்பட்டேன். ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தோன்றியது. முதலில் பிரிட்டிஷ் ஏஜென்டை சந்தித்து சட்ட விதிமுறைகளை தெரிந்து கொண்டு பிறகு வழக்கு போடலாம் என்பது என்னுடைய எண்ணமாக இருந்தது. இது குறித்து அங்கு இருந்த இந்தியர்களோடு கலந்து ஆலோசனை செய்தேன். அங்கே இந்தியர்களுக்கு நடந்து வந்த கொடுமைகளை இதுவரையில் படித்தும் கேட்டும் வந்திருக்கிறேன். இப்போது நானே அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன். சுயமரியாதை உள்ள எந்த இந்தியனும் வசிப்பதற்கு ஏற்ற நாடல்ல தென்னாப்பிரிக்கா. இதை அறிந்து கொண்டவுடன் இந்நிலை மாற வேண்டுமானால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற யோசனை எனக்கு இருந்தும் நான் வந்த வேலை வேறு ஆயிற்றே, அதை முதலில் முடிப்போம் என்று எண்ணத் தொடங்கினேன். பிரிட்டோரியாவில் நான் இருந்த ஓராண்டு காலத்தில் நிறைய பாடங்களை அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டிருந்தேன். பொதுமக்களின் சேவை குறித்தும் அதன் அவசியம் குறித்தும் அறிந்து கொள்ள நேரிட்டது. அதற்கான தகுதிகளையும் நான் இங்கேதான் பெற்றேன். வக்கீல் தொழிலுக்கு தேவையான அறிவையும் பெற நேரிட்டது. அனுபவமுள்ள பாரிஸ்டரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் அறிந்தேன். வக்கீலின் வெற்றியின் ரகசியங்களை அறிந்து கொண்ட பின்பே நம்மாலும் வக்கீல் தொழில் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இந்த பாடம் தாதா அப்துல்லாவின் வழக்கிலிருந்துதான் கற்றுக்கொண்டேன். அது பெரிய சிக்கலான வழக்கு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையினால் ஏற்பட்ட வழக்கு. இதில் சட்ட நுணுக்கங்கள் பெரிய அளவில் தேவைப்பட்டது. பிராமிசரி நோட்டுக்கான பணம் கேட்டு வழக்கு தொடர்ந்தார் பாதி. பிராமிசரி நோட்டே மோசடியானது என்பது பிரதிவாதியின் வழக்கு. வாதி பிரதிவாதி இருவரும் பெரிய பெரிய வக்கீல்களை வைத்து வாதாடினார்கள். அவர்களோடு தொடர்பு வைத்திருந்ததால் பல சிறந்த அனுபவங்களை தெரிந்து கொண்டேன். வழக்குக்கு தேவையான ஆதாரங்களை தயாரிப்பது, வாதியின் தரப்பு நியாயங்களை அட்டர்னிக்கு எடுத்துச் சொல்வது, இவைகள்தான் என்னுடைய பணி. நான் தயாரிப்பதில் அட்டர்னி எவ்வளவு தேவை என்று எண்ணுகிறார், எவை தேவையில்லாதவை என்று எண்ணுகிறார் என்று தெரிந்து கொண்டேன். அட்டர்னி தயாரித்துக் கொடுத்த விவரங்களில் வக்கீலுக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டது என்பதையும் புரிந்து கொண்டேன். இவர்களின் செயல்பாடுகளை புரிந்து கொள்வதே எனக்கு பாடமாக அமைந்தது. சாட்சிகளை சரி செய்வதிலும் சட்டத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொள்வதிலும் எனக்குள்ள திறமை என்ன என்பதையும் என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அனைத்து விதத்திலும் இந்த வழக்கு எனக்கு

0: சாதகமாக அமைந்தது. வழக்கு சம்பந்தமான வேலைகளை கவனிப்பதில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்தினேன். வேறு எதை பற்றியும் சிந்தனையே இல்லாத அளவிற்கு அதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தேன். வாதி மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் என் பணியில். எனவே அனைத்து வேலைகளும் மிக எளிதாக முடிக்க முடிந்தது. வழக்கு சம்பந்தமான பற்று வரவு கோப்புகளையெல்லாம் முழுதாக படித்து பார்த்தேன். எப்படி கணக்கு எழுதுவது என்பது பற்றி எனக்கு ஓரளவிற்கு தெளிவாயிற்று. மேலும் மொழிபெயர்க்கும் வல்லமையையும் இந்த வழக்கின் மூலம் என்னால் பெற முடிந்தது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேர்கள் இணைந்திருப்பது. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் காலை மலர் நிகழ்ச்சியோடு. 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறுங்க. தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் வருவதே இல்லை. நம்மால் சாதிக்க முடியாததும் எதுவும் இல்லை. துணிவோடு தொடங்குவோம் இன்றைய புதிய நாளை காலை மலர் நிகழ்ச்சியோடு.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 9:36 கிலோஹெர்ட்ஸ் சூடு. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான்

0: ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியல் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 1 மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் மூன்றாவது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7:25.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

7:30 நேயர்களை இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியோடு. சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்காரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 வயது முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது ₹1,00,000 ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் ஆகியவர்களை உள்ளடக்கியதாகும். அதன்படி 2026 ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்பட உள்ளது. இவ்விருது தொடர்பாக கீழ்காணும் தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. 15 வயது முதல் 35 வரை உள்ள ஆண் பெண் ஆகியோர் இவ்விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். கடந்த நிதியாண்டில் அதாவது ஏப்ரல் 25 முதல் மார்ச் 26 வரை மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். விருதிற்கு விண்ணப்பிக்கும் போது குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தமிழகத்தில் குடியிருந்தவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றி இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்த தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இவ்விருதிற்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பதாரருக்கு உள்ளூர் மற்றும் மக்களிடம் உள்ள செல்வாக்கு இவ்விருதிற்கான பரிசீலனையில் கணக்கில் கொள்ளப்படும். இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 6 மாலை 5:45 ஆகும். விண்ணப்பங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளமான www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தின் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பங்கள் சமர்ப்பித்தல் வேண்டும். இணையதளத்தில் விண்ணப்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பரிந்துரைக்கு சமர்ப்பிக்க ஏதுவாக விண்ணப்பத்தின் 3 நகல்களை தஞ்சாவூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அன்னை சத்யா விளையாட்டு அரங்க தொலைபேசி எண் 04362 என்ற இணைப்பு எண்ணுடன், 2356333 என்ற எண்ணிலும், 7401703496 என்ற கைபேசி எண்ணிலும் அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

காலை மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நாட்டுப்புற கலை பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்

0: நாட்டில் 25 இடங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தி தற்கால தலைமுறையினருக்கு கலைப்பயிற்சி வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி மாவட்டத்தில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மற்றும் மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருச்சி என்ற முகவரியில், மூலத்தொகுப்பு மேலர் ரோடு ஸ்ரீரங்கம் திருச்சி என்ற முகவரியில் தொடங்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சி வகுப்புகள் நாடகம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் முதலிய கலைகளில் 17 வயதுக்கு மேற்பட்ட எந்த வயதினரும் சேர்ந்து கொள்ளலாம். கலை ஆர்வமுடையவர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்களும் அரசின் சான்றிதழ் பெறும் வகையில் இந்த வகுப்புகளில் சேரலாம். ஓராண்டு பயிற்சிக்கு பின் அரசு தேர்வு நடத்தப்பட்டு பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படும். குறைந்தபட்சம் 8 வகுப்பு தேர்ச்சி போதும். 8 வகுப்புக்கு குறைவான தகுதி உடையவர்களும் சேரலாம். இப்பயிற்சி வகுப்புகள் வாரத்தில் 2 நாட்களாக வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். பயிற்சி கட்டணமாக ஆண்டுக்கு ₹500 செலுத்த வேண்டும். பயிற்சிகளில் கலை ஆர்வமிக்கவர்கள் சேர இப்பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் எண்ணான 8800005591 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
1: எப்பவுமே காலை நேரம் இதமா இனிமையா இருந்தா மனசும் நிறைவா இருக்கும். அந்த டே ஃபுல்லாவுமே நம்மளுக்கு நிறைவா இருக்குங்க. அப்படி உங்களுடைய காலை நேரத்தை இன்னும் நிறைவாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். தீய பழக்கங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன, அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்?
2: இன்னைக்கு சமூகத்துல ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போதை பழக்கம். போதை பழக்கம் அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா ஒரே வார்த்தையில கெட்ட பழக்கம், தீய வழியில் செல்லுதல்னு சொல்லிடுறோம். ஆனா அப்படி கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக நல பிரச்சனைகளையும் நிறைய நமக்கு கொண்டுட்டு வந்துருது. ஒருத்தர் ஏன் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காரணங்கள் மட்டும் சொல்ல முடியாது. வயது ரீதியா அவங்கவுங்க வயசு பொறுத்தும் கூட நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு டீன் ஏஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கியூரியோசிட்டி, ஒரு ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம். என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன, ட்ரிங்க் எடுத்தா என்ன, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பார்க்கறது, ஸ்மோக்கிங் வந்து ஒரு தெரு முகநில போய் நின்றுக்கிட்டு ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறது, பண்ணுனா என்ன நடக்கும்னு செக் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு ஆர்வ கோளாறு, இல்லை ஸ்கூல் 10th முடிச்சாச்சு நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்கறது, அது மாதிரி வந்து டீனேஜில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதுக்கடுத்த ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வேலை கிடைக்கல, இல்லை வேலையில் வந்து நிறையா ப்ரெஷர் இருக்குது, எனக்கு வீட்டு பிரச்சனை, ஒய்ஃப் வந்து எங்களோட சண்டையாக இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் அம்மா அப்பா வந்து என்னை புரிஞ்சுக்கிறல, இல்லை எனக்கு ஏதோ ஒரு வகையான ஃப்ரெண்ட்ஸோட தகராறு இருக்குது, இல்லை சொத்து பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு குடிக்கிறது ஒரு காரணம் சொல்கிறது இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா தனிமை உணர்வு, நிறைய பேர் இப்போ தான் தனியாக இருப்பாங்க, தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னு தெரியாது, மொபைல் எடுத்து நொண்டிக்கிட்டே இருக்கணும், அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பார்த்தோன்னா மொபைலை சும்மா எடுத்து எதையாவது பார்த்துட்டே இருக்கிறது, எங்கேயாவது ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் கூட அந்த மொபைல் எடுத்துகிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குதா என்ன பண்ணலான்னு பார்த்த மெசேஜையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரி வந்து மொபைல் அடிக்ஷனுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரூமில் தனியாக இருக்கும்போது வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு டிவி பார்த்துட்டு இல்லை ஒரு படம் போட்டு பார்த்துட்டு காலையில் எழுந்திருக்கும் போதே வந்து ட்ரிங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை, இன்னொன்று ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், பொருளாதார காரணத்தினாலையும் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு போய் சண்டை போட்டுட்டு வெளியில் போகிறதுனால கணவரை திருத்தலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதனால கூட வந்து போதை பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப அடிமையாகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிள்ளைங்களுடைய மனநிலை, ஸ்கூலில் போயிட்டு அம்மா அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வீட்டில் சண்டை போடுறத பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட படிப்பில் வந்து சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது. அடுத்து சமூக ரீதியாக பார்த்தோன்னா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது, வேலைக்கு வந்து போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இல்லை அதிகமாக கடன் வாங்குறது, பொய் சொல்கிறது வீட்டில், இது மாதிரி வந்து சமுதாய சீர்குலைவுகளையும் அவங்க சமுதாயத்தில் மரியாதையும் வந்து அவங்க போதை பழக்கத்தினால அது கெட்டு போய்க்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து ஏற்றுக்கிறணும். இப்போ டீனேஜில் ஸ்டார்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒன்று பேரண்ட்ஸுடைய கண்காணிப்பில் கண்டிப்பாக இருக்கணும். எதாக இருந்தாலும் முதல்ல வந்து வீட்டில் சொல்லணும், என்ன நமக்கு மனசில் தோணுது அதை வந்து வீட்டில் ஷேர் பண்ணணும், பேரண்ட்ஸ் காது கொடுத்து கேட்கணும், அவங்க சொல்ல வரும்போதே வந்து

0: நீ கெட்ட பையன், நீ இப்படிலாம் போனால் வெளியில் போனால் கெட்டு போயிடுவேன் தடுத்து வைக்கக்கூடாது. அடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லையும் பேசும்போது அவங்க வீட்டில் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நானும் சப்போர்ட்டாக இருக்கிறேன், நம்ம எதனாலும் சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். பொன் சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் குடிக்கிறதுக்கு வெளியில் போனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதை சொல்லி காட்டுறதுனால இவ்வளோ செலவாச்சு, இவ்வளவு கடன் ஆச்சு, அந்த மாதிரி சொல்லி காட்டும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடும். ஸோ இந்த குடிய பழக்கத்தினால வந்து அவங்களுடைய குடும்ப விரிசல் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் போதைய பழக்கத்துல வெளியே வர்றதுக்கு வந்துட்டு நமக்கு மன ரீதியாக வந்து நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போகிறது நல்லது. போதை பழக்கத்துல வெளியே வர்றது வந்து நம்ம பலவீனம் அல்ல, இது வெளியில் சொல்கிறது வந்து ஒரு பலவீனம் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்காகவும் உடல் நலத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் முக்கியமாக குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வந்து நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற முழு முயற்சியோடு இறங்கினா மட்டும்தான் இதை நம்மளால் விடுபடுறதுக்கு முடியும்.
1: நாளைய மருத்துவ நேரத்துல மனநலம் சார்ந்த ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.

கிருஷ்ணப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் நாம் கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி காலை மலர். நிகழ்ச்சியில் இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்களாக. தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,139 ரூபாயும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 229.90 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.15 கனஅடியாக உள்ளது. நிமிடத்திற்கு நேர்கள் இணைந்திருப்பது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் காலை மலர் நிகழ்ச்சியோடு.

நேர்களில் இருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசை 9936 கிலோ ஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியோடு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய், கத்தரிக்காய் 46 ரூபாய், அவரைக்காய் 66 ரூபாய், கொண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், சௌசௌ 40 ரூபாய், புடலங்காய் 46 ரூபாய், பீர்க்கங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு

20 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 64 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 45 ரூபாய், எலுமிச்சை 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 310 ரூபாய், திராட்சை 100 ரூபாய் என்ற விலைகளில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகள் விற்கப்படுகின்றன.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை இரண்டு மிகப்பெரிய சான்றோரின் பேச்சிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டுக்கு பழைய பேர் மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. அப்போ உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 டிசம்பர் மாதம் வடசென்னையில் அரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் வந்து 89 வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும்

இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 வயது. காந்தியடிகள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால் கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து 4 மாநிலத்திற்கும் சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்துல தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலேயும் நடக்கும்போது மாப்போசியினுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேக்குறீங்களா, அவரு கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறியல் நடத்துகிற போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவரு அப்ப 15 வயசு. அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்துல போய் தொழிலாளியா வேலை செய்யறாரு. அவங்க குடும்பத்துல வெளியில வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்கிறவர் அவர் ஒருத்தர் தான். மாசம் 14 ரூபா சம்பளமா. அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு செல்வது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம் வச்சுங்க, அப்ப மாப்போசிக்கு வயது 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறாரு. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில் நடைபெற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24. நண்பர்களே, தன்னுடைய 31 வயதுல தான் திருமணம் பண்ணுறாரு. அவருடைய தாய்மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்றாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாள்களுக்கு மேலாக, அதாவது 23 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். எப்படி, பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 முதன் முதலாக செப்டம்பர் மாதம் 11 தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டா, ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர், திருவிக்க போன்றவர்கள் கலந்துகிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கர செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜு நாயுடு அவரு திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்ல, இப்ப கப்பலோட்டிய தமிழன்னா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 18/11/1936 என்று மறைகிறார். 2 ஆயுள் தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். அப்போ கப்பலோட்டிய தமிழன் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழன் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால் திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வ.உ.சி. புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வ.உ.சி.யுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழன் என்கிற நம்முடைய மாப்போசி எழுதிய நூல்தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்போ சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வ.உ.சி.க்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய

0: சிறிய மனிதர்களிடம் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்போசி அவர்கள். 1946 தமிழரசு கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார். தொடர்ந்து எழுதினர். 1954 வரை தமிழரசு கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசு கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூல் வாவூசியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல அவர் எழுதிய வீரவாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரவாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, 3 வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வாவூசியை, வீரவாண்டிய கட்டபொம்மனை எல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்புள்ளி, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பள்ளி அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்போசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்ற போது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்ன அது? வட இந்தியர்களுக்கு இழகர உச்சரிப்பு வராது. தமிழ் அல்லாதவர்கள் அதை இழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952-54 வரையிலும், சட்டமன்ற மேலவை தலைவராக 1972-78 வரையிலும் மாப்போசி பணியாற்றினார். 1986-3 காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பையெல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதேபோல் அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 அக்டோபர் 3 உடல் நலம் குன்றி தனது 89 வயதில் காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும், காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்து கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவணன் அவர்கள். அவருடைய 1000 அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்போசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். கம்பனை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: and higher energy prices. In football, Ecuador advanced to FIFA World Cup knockout stage, beating Germany 2-1 in New Jersey. And in cricket, Shefali Verma powers India to 5-wicket win over Bangladesh in Women's T20 World Cup in Manchester. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30
2: ஆகாஷ்வாணி. வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
3: இன்று June 26 இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஏன் தெரியுமா? வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தேசபக்தி நெருப்பில் நனைய வைத்த இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டே ஆங்கிலேயர்களின் அஸ்திவாரத்தை அசைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியின் சுவாரஸ்யமான, இதுவரை நீங்கள் கேட்டிராத வரலாற்று பக்கங்களுக்குள் தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். 1838 June 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். பெங்காலி மொழியில் பங்கிம் சந்திரா என்றால் என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? வளர்பிறையின் இரண்டாம் நாள் நிலவு என்று பொருள். அவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே இருண்டு கிடந்த நவீன பெங்காலி இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய ஒளியை தந்தார். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் இரண்டு பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெபுட்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெபுட்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த அரசு பதவியில் இருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கூளை கும்பிடு போடும் அதிகாரியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் ஜெசூர் என்ற இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேய இண்டிகோ உற்பத்தியாளர்கள் அங்குள்ள ஏழை இந்திய விவசாயிகளை அடிமைகளாக நடத்தி சித்திரவதை செய்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த கலவரங்களை விசாரிக்க பங்கிம் சந்திரர் சென்றிருந்தார். பிரிட்டிஷ் அரசு தனக்கு சம்பளம் கொடுத்தாலும் தன் சொந்த நாட்டு ஏழை விவசாயிகளின் பக்கம் நின்றே அவர் துணிச்சலாக தீர்ப்புகளையும் அரசு அறிக்கைகளையும் எழுதினார். இதனால் ஆங்கிலேய அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி பல முறை பழிவாங்கப்பட்டு தொலைதூர கிராமங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணமும் உண்டு நேயர்களே. ஒருமுறை ஒரு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு பங்கிம் சந்திரருக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவரோ, என் பேனா அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு கட்டுப்பட்டதே தவிர என் மனசாட்சி அல்ல என்று கூறி சட்டப்படி சரியான தீர்ப்பை வழங்கி ஆங்கிலேயர்களின் முகத்தில் கரியை பூசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக மாறினார்? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் நெஞ்சை உழுக்கும் சம்பவமும் இருக்கிறது நேயர்களே. 1873 பங்கிம் சந்திரர் பல்லக்கில் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பஹரம்பூர் என்ற இடத்தில் கர்னல் டஃபின் என்ற பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்தியர் ஒருவர் தன் கண்முன்னே பல்லக்கில் சவாரி செய்வதா என்று கோபமடைந்த அந்த வெள்ளைக்கார அதிகாரி பங்கிம் சந்திரரை பல்லக்கை விட்டு கீழே இழுத்து அடித்து அவமதித்தார். இந்த சம்பவம் பங்கிம் சந்திரரின் மனதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி நெருப்பை மூட்டியது. துப்பாக்கியை தூக்க முடியாத அரசு பணியில் இருந்தாலும் தன் பேனாவை கத்தியாக மாற்ற அவர் முடிவெடுத்த வரலாற்று தருணம் அதுதான். 1870களின் ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்த போதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பத்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களின் காட் சேவ் தி கிங் பாடலை இந்தியர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தியதற்கு போட்டியாக நம் தாய்நாட்டை வாழ்த்தி எழுதப்பட்ட பாடல் இது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. இதனால் மனமுடைந்த பங்கிம் சந்திரர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், நான் வந்தே மாதரம், அதாவது தமிழில் தாயை வணங்குகிறேன் என்று எழுதியதற்கு பதிலாக வந்தே உதரம், அதாவது வயிற்றை வணங்குகிறேன் என்று எழுதியிருக்கலாம் போல மக்கள் பாராட்டியிருப்பார்கள் என்று வேதனையோடு குறிப்பிட்டார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத வகையில் 1800

0: 1882 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக சன்னியாசிகள் நடத்திய மாபெரும் ஆயுத புரட்சியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. பாரத நாட்டை வெறும் நிலப்பகுதியாகவோ வரைபடமாகவோ பார்க்காமல் அவளை அன்னை தெய்வம் என்று உருவகப்படுத்தி பாரத மாதா என்ற உன்னதமான வழிபாட்டு வடிவத்தை இந்தியர்களின் மனதில் முதன் முதலில் விதைத்தவர் பங்கிம் சந்திரர்தான். ஒரு முறை பங்கிம் சந்திரரின் நண்பர் அவரிடம், இந்த பாடல் இவ்வளவு கடினமான சமஸ்கிருத மற்றும் பெங்காலி கலப்போடு இருக்கிறதே, சாதாரண மக்கள் இதை பாடுவார்களா என கேட்டார். அதற்கு பங்கிம் சந்திரர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், இப்போது இது உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு காலம் வரும், இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்ப இந்த ஒரு சொல்லே போதும் என்று. அவர் சொன்னது அப்படியே பலித்தது. 1896 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலுக்கு மிக அற்புதமான ராகம் அமைத்து முதன் முதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதன் பிறகு 1905 நடந்த வங்க பிரிவினையின் போது தேசபக்தர்களின் இடிமுழக்க போர்க்குரலாக வந்தே மாதரம் மாறியது. ஆங்கிலேயர்களின் லத்தியடிகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மந்திர சொல்லை சொல்லியே களம் கண்டனர். நம் மகாகவி பாரதியார் இந்த வந்தே மாதரம் பாடலால் ஈர்க்கப்பட்டு அதை 2 முறை வெவ்வேறு பாணியில் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் என்பது தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். வந்தே மாதரம் என்போம் என்று பாரதி பாடிய வரிகளின் விதை பங்கிம் சந்திரர் போட்டதுதான். நேயர்களே, பங்கிம் சந்திரர் வெறும் தேசபக்தி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. அக்காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் தன் பேனா மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்தார். விஷவிருட்சம், தி பாய்சன் ட்ரீ என்ற தனது நாவலில் அக்கால சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான் ஓர் இந்தியரால் எழுதப்பட்ட மிக முதல் ஆங்கில நாவலாக உலக வரலாற்றில் கருதப்படுகிறது. அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்தமடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. பெங்காலி மொழியை உலக தரத்திற்கு உயர்த்தியதால் அவரை சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்று பெங்காலி மக்கள் இன்றும் அன்போடு அழைக்கிறார்கள். அவருடைய வாழ்நாளின் இறுதிப் பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பங்கிம் சந்திரர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வுகள் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானவை. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாகத் திறமையை பார்த்து அவரை பகைத்துக் கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பட்டங்களை அவர் வாங்கினாலும் தன் நாட்டின் மீதான பற்றை அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. 1894 ஏப்ரல் 8 தனது 55வது வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார் பங்கிம் சந்திரர். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த வந்தே மாதரம் என்ற தேசபக்தி நெருப்பு அணையவே இல்லை. 1950 சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை பெற்றது. ஆங்கிலேய அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டே அதே ஆங்கிலேய அரசின் அஸ்திவாரத்தை அசைக்கும் எழுத்துக்களை படைத்த தாய்நாட்டிற்கு இலக்கியம் மற்றும் தேசபக்தி மூலம் எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்த அந்த இலக்கிய பேரரசரின் பிறந்த நாளில் நாமும் நம் தாய் நாட்டை போற்றுவோம். நேயர்களே, இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் வந்தே மாதரம் என்ற சொல்லின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம்.
1: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் இப்பொழுது 8:45. ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
1: உடல் நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலைக்கான யோகா. உடம்போட பிளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதியிலுமே ரத்தம் பாயறதுக்கு தேக்கம் ஏற்படாம, தடை இல்லாம அந்த பகுதிகளுக்கு ரத்தம் போய் சேரும். ஒரு பகுதிகளில் ரத்தம் போய் சேர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்னன்னா, உங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து அந்த பாகங்களுக்கு சரியா போய் சேரும். அதே மாதிரி அந்த பாகங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத்துக்கும் ரத்தம் சீரா பாயணும். கொண்டு போற பொருளை அந்த இடத்துல சேர்த்துட்டு அங்க தேவையில்லாத பொருளையும் இதே ரத்தம் தான் கேரி பண்ணிட்டு போகுது. எடுத்துட்டு அந்த கழிவுகளை உடல்ல சரியா போய் வெளியேற்றணும். இதற்கு ஒவ்வொரு உடம்புக்கும் பிளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதற்கு இந்த பிளெக்சிபிலிட்டி யோக பயிற்சிகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன? தடுமாறாம இருக்கிறது. இந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பினுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து, எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும். அதற்கு யோக பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பூமியில நாம தடுமாறாம இருக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை வந்து பலன் கொடுக்குது. புவியீர்ப்பு விசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜாயின்ஸும் மசில்ஸும் நமக்கு இந்த யோக பயிற்சியின் மூலமா தடுமாற்றங்களை தடுத்து உறுதியா இருக்கிறதுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த பேலன்சிங் போசஸ் சிலவற்றை நான் இங்க சொல்றேன். முதல்ல வர்றது தாடாசனா. தாடாசன பயிற்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா சீராக்கி ரத்தம் சீரா பாஞ்சு உடம்பினுடைய எந்த பகுதியுமே வந்து ஸ்டிஃபா இல்லாம அருமையா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வீரபத்ராசனால வரக்கூடிய டி போஸ், 3வது வீரபத்ராசனா போஸ்டர். இது வந்து ஆங்கில எழுத்து டி மாதிரியே இருக்குங்க. இந்த பயிற்சியில நிக்கும் போது உடம்பினுடைய மொத்த வெயிட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாடி தாங்கணும். அந்த ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி முத முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் நடுக்கம் ஏற்படும். நிறைய பேர் தடுமாறி விழப்போவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செவரையோ இல்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மேஜையோ பிடிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கால் உங்க மொத்த பாடியினுடைய வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கக்கூடிய சக்திய அதிகரிக்கும். உங்க கால் வலுவடையும். இந்த கால் வலுவடைறதன் மூலமா உங்களுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நோய்களுமே வந்து நீங்கி கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மொத்த உடம்புலயுமே ஒரு கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய உடம்பினுடைய மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ரத்தம் சீரா போய் அந்த பாகங்களுக்கு சேரும். அதனால இந்த டி போஸ் ஆன வீரபத்ராசனா 3 போஸ நம்ம பயிற்சி பண்றதன் மூலமா மொத்த உடம்புமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். அடுத்து கருடாசனா. கருடாசனா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாகத்தினுடைய உடலினுடைய ஒரு பாகம் இன்னொரு பாகத்தோட பின்னி பிணைஞ்சு எப்படி ஒண்ணுக்கொன்னு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த கருடாசன பயிற்சியை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு காலோட இன்னொரு கால் பின்னி பிணைஞ்சிருக்கும், இன்னொரு கையும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த பயிற்சியை நம்ம பண்றதன் மூலமா உடல் வலுவடையும், உறுதியாகும். மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல உறுதியான நிலையில இருக்கும். கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், போக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறோமோ அதுல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலைய உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு இந்த கருடாசன போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஸ்டர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி வளைச்சு கால்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அத ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி பண்றதன் மூலமா முதுகு தண்டு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. முதுகு தண்டு சார்ந்த எந்த நோய்களும் நம்ம உடம்புக்கு அண்டாது. நரம்புகள் புத்தி கூர்மை நல்லா இருக்கும்.

இருக்கும். போஸ்டர் பார்க்கவே அழகா இருக்கும். உடம்புல அலைன்மெண்ட்ஸ், எலும்புகளும் ஜாயின்ஸும் ப்ராப்பரா பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருக்காது, செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருக்காது. இந்த நடராஜ ஆசன பயிற்சியை வந்து முறையா செய்யும் போது ஒருத்தருடைய உடம்புல வலு, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்த்த சந்திராசனா, அர்த்த சந்திராசனா பயிற்சி வந்து பண்ணும்போது வளைவு தன்மையும் அந்த உடம்பினுடைய கால்கள்ல வலு தன்மையும் அதிகரிக்கும். இந்த போஸ்டர் வந்து கோர் மசில்ஸ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இது வந்து பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் அதிகரிக்கும். அர்த்த சந்திராசனா போஸ்டர். அடுத்து ஹம்பிள் ஃபிளமிங்கோன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. அதாவது கொக்கு, கொக்கு எப்படி நின்னு இருக்கும், குனிஞ்சிட்டு ஒத்த கால தூக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இது. இடுப்புல பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டர் அவாய்ட் பண்ணும், மத்த எல்லாருமே இந்த போஸ்டர் ட்ரை பண்ணலாங்க. இந்த போஸ்டர் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அற்புதமா அதிகரிக்கும். எந்த நிலையிலையும் எந்த விதமான தடுமாற்றங்களையும் தாங்குற அளவுக்கு உடம்ப நம்ம படிப்படியா பயிற்சி பண்ணிட்டு போறதுதான் இந்த ஹம்பிள் ஃபிளமிங்கோ போஸ்க்கு நமக்கு கொடுக்கற ஒரு பலன். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், அண்ட் நம்ம உடம்பினுடைய வளையும் தன்மையும் தாங்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர் விருக்ஷாசனா. விருக்ஷம் போல மரம் போல நிக்கிற ஒரு போஸ் இது. இந்த போஸ் நம்ம வந்து ட்ரீ போஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா முழுமையா உடம்பினுடைய நரம்பு மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படுது, நரம்பு மண்டலம் வந்து சீரமைக்கப்படுது. எங்கேயுமே பிரச்சனைகள் இருந்தா படிப்படியா நம்ம நிக்கிற நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க நரம்பு மண்டலம் வலுப்பெறும். அதில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியா படிப்படியா நீக்கப்படும். கால்கள் வந்து வலுவடையும், கோர் மசில்ஸ் நல்லா வலுவடையும், அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கும் போது பாத்தீங்கன்னா தோள்கள் வலுவடையும். ரொம்ப நேரம் இந்த பயிற்சியை பண்ண பண்ண உடம்பினுடைய தாங்கும் சக்தி, என்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசனா போஸ்ல தான் நின்னு தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான போஸ் இந்த விருக்ஷாசனா போஸ். இந்த பேலன்சிங் போஸ் வந்து சும்மா ரொம்ப நேரம் நிக்கிறது, அதனால வந்துட்டு சாதாரண ஒரு வலுவை மட்டும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உடம்பும் இன்னொரு பகுதி உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது உடல் உடனுடைய இயக்கங்களுக்கு தடையா இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி சரியா வேலை செய்யறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும். பேலன்ஸ அதிகரிக்கும். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் போது பொறுமையும் போக்கஸும் விடாம பயிற்சி பண்ணணுங்கிற நம்மளுடைய உறுதியும் அதிகரிக்கும். இந்த விபரீத கரணிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரிலாக்ஸ்டு போஸ்ங்க. அதாவது உங்க வால் கிட்ட உங்க வீட்டுல ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவர் கிட்ட போயிட்டு மேட்டோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ போட்டுட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி அந்த செவர் மேல போட்டுட்டு கைகளை தலைக்கு மேல உயர்த்திட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன உணர்வு இருக்கும்னா ரத்தம் கால்கள்ல விறுவிறு விறுவிறு விறுவிறு ரிவர்ஸ்ல வந்து ரத்தம் ஓடுறத வந்து நீங்க உணர்வீங்க. என்ன இது புது உணர்வா இருக்கேன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம நேராதான் நின்றுப்போமே தவிர்த்து செங்குத்தா காலை உயர்த்தி வச்சு இருக்க மாட்டோம். இயல்பா இந்த வேலைகளை நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பண்ணுது. ஆனா இப்படி நம்ம ரிலாக்ஸ்டா பண்ணும் போது பெரிய அளவுல உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம இந்த பொசிஷன்லயே ரத்தம் சீரா வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து உடம்புல போக ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ல போகும்போது இதயத்துக்கு சீரா ரத்த ஓட்டம் போய் சேரும். உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். கால்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி வலன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின், கால் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அங்கங்க வந்து நீர் தேங்கிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த விபரீத கரணி பயிற்சி பண்றவங்களுக்கு படிப்படியா சீராகும். ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை பாக்குறேன், எனக்கு உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க வந்து படுத்து கால்களை செவர் ஓரமா உயர்த்தி வச்சுக்கோங்க. என்னால கீழே படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கட்டிலையோ இல்ல ஒரு சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கால்களை முடிஞ்ச அளவுக்கு நேரா செங்குத்தா ஒரு சப்போர்ட்ல உயர்த்தி வைங்க. ஒரு வால் அதாவது செவர்ல உயர்த்தி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும்,
டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமளவுல நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். ஆங்ஸைட்டி பால்

0: எக்ஸைட்டேஷன்ஸ் இருக்கு, எனக்கு படபடப்பு இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதை யார் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்குன்றவங்களும், ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கவங்களும், அதிகப்படியான ஹெர்னியா இருந்து பயிற்சி பண்ணிருக்கிறவங்களும், தயவு செய்து இந்த விபரீத கரணிய, வால் சப்போர்ட்டட் விபரீத கரணிய தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மத்த எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்க தண்ணி, கால்ல நீர் தேங்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, கால்ல அதிகப்படியான வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து படிப்படியா குறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாகராசனம். இந்த வியாகராசனா பயிற்சி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல வெயிட்ட சடனா குறைக்கணும், ஆனா வெயிட் குறைக்கிறதுக்கான பயிற்சிகளான பிளாங்க், அப்டமன் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு இடுப்பு வலி, வயிறு வலி வந்துருந்தனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரம் தான் இந்த வியாகராசனம். இந்த பொசிஷன்ல வந்துட்டு கேட் பொசிஷன்ல இருந்துட்டு காலை உயர்த்தி மூச்சை வெளிவிடும் போது காலை உடம்புக்கு உள்ள எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த வியாகராசனா. இதை டைகர் போஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த பயிற்சியை பண்றதன் மூலியமா வேகமா பண்ணா வெயிட் லாஸ்க்கு அற்புதமான ஒரு பயிற்சி. இதையே நீங்க வந்து ஸ்லோவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சயாட்டிகா பெயின், சயாட்டிகா இஷ்யூஸ் இருக்கு, லோவர் பேக்ல பெயின் பயங்கரமா இருக்கு அப்படிங்கறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பயிற்சியை ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க உணர்வீங்க. மறுபடியும் தினமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி பண்றவங்க, ரொம்ப நேரம் நின்னு வேலை பாக்குறவங்க, இந்த வியாகராசனா பயிற்சிய உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பிராணயாமா அப்படிங்கிற பிரீதிங் பிராக்டிஸ் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. யோகாவோட ஃபவுண்டேஷனே வந்து மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லியிருந்தேன். மூச்சை உள்ளிழுக்கிறது, மூச்சை தேக்கி வைக்கிறது, மூச்சை வந்து வெளியிடுறது, இத பூரக கும்பக ரேச்சக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நம்ம எந்த அளவுக்கு சீரா நம்ம மூச்சை கவனிச்சு உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால உள்ள தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீரா இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணயாமால பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து ஒரு பக்கம் வெளியிடணும், இன்னொரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு பக்கம் வெளியிடணும். இதை நீங்க சிம்பிளா யார வேணாலும் பயிற்சி பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளுடைய மனம் அமைதி பெறும், நரம்பு மண்டலம் வந்து சீரா இருக்கும். நரம்பு மண்டலம் சீரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் வந்து தெளிவா இருக்கும். எண்ணங்கள் தெளிவா இருக்கும் போது செயல்பாடுகளுமே வந்து நல்ல தெளிவாவும் உறுதியா இருக்கும். பிராணயாமால பிராமரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சிங்க. இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது பிராமரி பயிற்சி வந்து பீயோட ஹம்மிங் சவுண்டை ஏற்படுத்துறது, வண்டு ரீங்காரமிடுற சத்தத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்படுத்துறோம். இந்த சத்தத்தை நம்ம கொடுக்கறதன் மூலியமா உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளோட உடம்புல இயற்கையா நைட்ரிக் ஆக்சைட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைட் நம்ம உடம்புல ஆல்ரெடி உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது 15 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கான். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன பலன்? நம்மளுடைய வாழ்வியல் முறையினால ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி கொழுப்புகள் படிஞ்சு ரத்தம் சீரா போக முடியாம ஹார்ட்ல பிளாக் ஆகுறது, ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்த நாளங்களை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள இயற்கையாவே நல்ல ரத்த ஓட்டம் சீரா போகிறதுக்கு உதவிகரமா இருக்குது. சோ இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலயமா இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படுறதன் மூலயமா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையுது, எங்கேயும் அழுக்கு தங்காம கொழுப்பு தங்காம சீரா ரத்த ஓட்டம் ஏற்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. முக்கியமா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிராமரி பயிற்சியை மேற்கொள்ளும் போது இன்சோமியால இருந்து பெருமளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி பிராமரி ஒரு அற்புதமான பயிற்சி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருவேழிமிழலை டி என் ரமேஷ்குமார் அவர்களின் நகஸ்வர இசையினை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சனாதனா என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பழமஞ்சரி ராகம் ஆதித்தாளம்.

இனி சரசி ஜானாபா என துவங்கும் சுவாதி திருநாள் ஏற்றியது தோடி ராகம் மிஸ்ரச்சபத்தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவள்ளி மிழலை டி என் ரமேஷ்குமார் அவர்களின் நாகசுர இசையினை. தொடர்ந்து கேட்கலாம் தேவ தேவ என துவங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை மாயாமளவை கௌரவி ரூபகதாளம்.

இனி கேட்கலாம். தேனென இனிக்கும் என துவங்கும் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா. சண்முகப்பிரியா ராகம், ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நிறைவாக கருணை தெய்வமே என துவங்கும் மதுரை ஸ்ரீனிவாசன் இயற்றியது. சிந்துபைரவி ராகம் ஆதித்தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. நிகழ்ச்சியில் திருவேழிமிழலை டி என் ரமேஷ்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை.

0: உலகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: நேரம் காலை 10 மணி ஆயிடுச்சு. நாம கேட்கலாம் இனி பூடு ஆட்டம் பூடு நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

பத்து மணி 10 நிமிஷத்திற்கு நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி முதல் அலைவரிசை 936 kHz போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோடு அனுராதா ஸ்ரீராம் திப்பு குரல்களில் பாடல் கேட்கலாம். மதுர திரைப்படத்திலிருந்து

மாலை 15 நிமிடத்திற்கு நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோடு. பாடல் கேட்கலாம் உதித் நாராயணன், சுஜாதா குரல்களில். ஜி திரைப்படத்திலிருந்து.

நேர்களிருந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி. நிறைவு பாடல் கேட்கலாம். மான்கராத்தி திரைப்படத்திற்காக பெனி தயால் சுனிதா சௌஹான் பாடியது.

0: கேட்டது ஒரு பட பாடல்களாக வைகாசி பிறந்தாச்சி திரைப்படத்திலிருந்து.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: திருச்சி வானொலி முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை. 12th எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துச்சு. இப்ப பசங்க எல்லாரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த உலகத்துல புதுசா எதை உருவாக்கணும்னாலும் அங்க ஒரு இன்ஜினியர் வேணும். நீங்க விளையாடுற பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கேம்ல இருந்து நீங்க ஆசையா ஓட்டணும்னு நினைக்கிற KTM பைக் வரைக்கும் எல்லாமே இன்ஜினியரிங் டிசைன் தான். பத்தாம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க படுற பாடு இருக்கே, அப்பப்பா 11th 12th என்ன குரூப் எடுக்கலான்னு ஒரு குழப்பம், அதை எடுத்து முடிச்சா காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு குழப்பம், அந்த கோர்ஸ்ல குறிப்பா என்ன டிகிரி படிக்கலான்னு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு குழப்பம், அதுவும் முடிச்சு ஒரு வழியா இன்ஜினியரிங் படிக்கலான்னு அப்ளை பண்ண ரெடி ஆயாச்சு. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு, அது என்னென்ன காலேஜஸ், அதுல எது பெஸ்ட், அதுல எது செலக்ட் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷன். கவலை விடுங்க, தமிழ்நாட்டுல என்னென்ன வகைகளான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, அது எங்கெங்க இருக்குங்கிற தகவல்களை நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க வராரு அண்ணா பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மணி பிரகஸ்பதி அவர்கள். வாங்க கேட்கலாம்.
3: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12th வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து மதிப்பெண்கள் சான்றிதழ்களோடு நம் வீட்டு பிள்ளைகள் அடுத்த கட்ட படிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கும் மிக முக்கியமான காலகட்டம் இது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கும் ஆசைப்படுற லட்சக்கணக்கான மாணவர்களுடைய ஒரே நம்பிக்கை அண்ணா பல்கலைக்கழக ஒற்றைச்சாளர முறை. எங்கெங்கெல்லாம் நாங்க படிக்கலாம், என்னென்ன சீட் எல்லாம் இருக்கு, என்னென்ன இடங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, கவுன்சிலிங்ல BE BTECH இடங்கள் எந்தெந்த கல்லூரிகள்ல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது முதல் விருப்பம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, AC TECH அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது MIT கேம்பஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வளாகங்கள் தான் மாணவர்களுடைய கனவு வளாகங்களாக இருந்துகிட்டு இருக்கு. அங்கு வழங்கக்கூடிய BE BTECH படிப்புகள் தான் மாணவர்களுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய துறைகள் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகளில் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாத்திலையுமே சேர்வது தான் மாணவர்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் தமிழ் வழியில் கூட கல்வி வழங்கப்படுது. ரெண்டு டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங், ரெண்டுமே தமிழ் வழியில கல்வி வழங்குறாங்க. ஸோ அந்த பிரிவில் அதுல என்ன சார் அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுல வந்து நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லி TC வரும். மற்றபடிக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. வினாத்தாளை பொறுத்தவரை தமிழிலும் இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கும், பாடமும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடக்கும். அதே மாதிரி மாணவர்கள் தேர்வு எழுதுவது தமிழ்ல எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம். ஒரே க்வெஸ்சன் பேப்பர், ஒரே எக்ஸாம், அதுல தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே சேர்ந்து கூட எழுதக்கூடிய மாதிரி அனுமதி எல்லாம் அந்த தமிழ் வழிக்கு இருக்கு. அடுத்தது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகள்ல ஒதுக்கப்பட்ட BE மற்றும் BTECH இடங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வகை ஒன்னு, வகை ரெண்டு, இது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கக்கூடியது அப்படின்னா அரசு பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு அடுத்து நம்ம மாணவர்களுடைய இலக்காக இருப்பவை GCE GCT அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் அரசு உதவி பெறக்கூடிய பொறியியல் கல்லூரிகளின் உள்ள உதவி பெறும் படிப்புகளில் உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்றோம். இதை தொடர்ந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிக்ரி அப்படின்னா மத்திய எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனம், அங்கும் படிப்புகள் இருக்கு, அதுவும் மாணவர்களுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் வகை ஒன்னுல வரும். வகை இரண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அரசு உதவி பெறக்கூடிய பொறியியல் கல்லூரியில் உள்ள சுயநிதி பிரிவு படிப்புகளில் உள்ள

இடங்கள். அதுக்கு அடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், சுயநிதி பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்கள். அடுத்தது சிப்பெட் அப்படின்னு சொல்லுவோம், மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம். இத்தனை வகையான இடங்கள் இருந்தாலும் மாணவர்கள் விண்ணப்பிப்பது ஒரே விண்ணப்பம் தான், அது இருந்தாலே போதுமானது. சிறப்பு ஒதுக்கீடு கோரக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஒவ்வொரு சிறப்பு ஒதுக்கீட்டிற்கும் அதற்கான சிறப்பு ஒதுக்கீட்டு படிவத்தை முக்கியமான அந்த படிவங்களோடு சேர்த்து இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். நம்ம பல்கலைக்கழக துறைகள் அப்படின்னு சொன்னோம், சிஇஜி கேம்பஸ் சொன்னோம், ஏசிடெக் சொன்னோம், எம்ஐடி சொன்னோம், அதோட சேர்த்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், இந்த நான்குமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கல்லூரிகள் எல்லாமே விழுப்புரம், திண்டிவனம், ஆரணி, காஞ்சிபுரம், நம்ம திருச்சி ஏரியாவில் திருச்சி, அரியலூர், திருக்குவளை, பட்டுக்கோட்டை, பன்ருட்டி, அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகர்கோவில், இங்கு எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்குது. அடுத்து அரசு கல்லூரிகள், இங்கெல்லாம் வந்து கட்டணம் குறைவான அளவில் இருக்கும். அரசு கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசி செட் அப்படின்னு சொல்லுவோம், காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்ப செட்டியார் கல்லூரி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய GCT அப்படின்னு சொல்லுவோம், தருமபுரி, பர்கூர், சேலம், திருநெல்வேலி, அப்புறமா தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரி பாகாயம் வேலூர்ல இருக்குது இல்லையா, அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியது, போடியில் இருக்கக்கூடியது, இது எல்லாமே அரசு கல்லூரிகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது GCE அல்லது GCT. GCEனா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், GCTனா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ரைட். அடுத்தது அரசு உதவி பெறும் தன்னாட்சி கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு இருக்கு, PSG, CIT, தியாகராஜா. PSG, CIT நமக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல இருக்கு, தியாகராஜா திருப்பரன்குன்றம் மதுரையில இருக்கக்கூடியது. தென் CSIR, சிக்ரி அண்ட் சிப்பெட், மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடியில இருக்கக்கூடியது, CSIR சிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். அங்கு படிப்பும் இருக்கு, ஆராய்ச்சி நிறுவனமும் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் மத்திய நெகிழி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சிப்பெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது சென்னையில் இருக்கிறது. அப்புறம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சேலத்துல இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அது படிக்க விரும்புறவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம், ரைட். ஓகே, இதெல்லாம் ரைட். முன்னாள் இராணுவத்தினுடைய பிள்ளைகள் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு எப்படி செய்வாங்க? முன்னாள் இராணுவத்தினுடைய பிள்ளைகள் விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கு வந்து சிறப்பு ஒதுக்கீட்டுல தனியாக முன்னுரிமை கொடுத்து சேர்க்கை நடத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவுக்கும் தனித்தனி விண்ணப்பம் தர வேண்டும். மொத்தம் அப்ராக்சிமேட்டா ஒரு 150 இடங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா, கவுன்சிலிங் குறித்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம இந்த தனியான இடஒதுக்கீடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு விஷயங்கள் எல்லாம் நல்லா சேகரிச்சுக்கிட்டு உரிய ஆவணங்களோட நம்ம இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இறங்கலாம் ஆன்லைன்ல. அதே மாதிரி சார், சில பேர் டொனேஷன் எல்லாம் கேட்கிறாங்களே சார், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, தனியார் நிறுவனங்கள் ஏதாவது டொனேஷன் கேட்டா அதற்கும் வழிவகைகளை AICT பண்ணிருக்காங்க. AICT-னுடைய இணையதளத்துல குறைதீர்க்கும் படிவம் இருக்கு, அதன் மூலமாக புகார் தெரிவிக்கலாம், அல்லது AICT-க்கு நேரடியாக கடிதமும் எழுதலாம். நெருக்கடி நிலையில AICT விரைவான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு அதனுடைய தரப்புல கூறப்படுது. பல மாணவர்கள் இந்த சிக்கலை சேர்க்கையின் போது எதிர்கொள்கின்றனர். சோ, கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இன்டர்னல் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். இங்கெல்லாம் சரியா தீர்வு கிடைக்கல அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை சந்திச்சு முறையிடலாம். அவர் இந்த குறைகளை நல்லபடியாக கேட்டு உங்களுக்கு நிவர்த்தி செய்து வைப்பார்கள், சரிங்களா? ஓகே, முதல் தலைமுறை பட்டதாரிகள் பற்றி எல்லாம் பார்த்திருக்கிறோம். அது தொடர்பான தகவல்களையும் முழுமையாக கேட்டு விசாரிச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க அந்த ஆன்லைன் என்ட்ரி ப்ராசஸ்க்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம், ரைட். இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க, ஒரே கட் ஆஃப் நிறைய மாணவர்களுக்கு இருந்தால் அவர்களுடைய தரவரிசை எவ்வாறு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அதில் என்ன எடுத்துப்பாங்கன்னா, கணித மதிப்பெண்ணுடைய பெர்சன்டேஜ் எடுத்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. கணித மார்க்கில் மேக்ஸில் அதிகமான மார்க் எடுத்திருந்தவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். அடுத்தது ஃபிசிக்ஸ் மார்க்கு, அடுத்தது நான்காவது தேர்வு பாடம், அதில் பெர்சன்டேஜ் கூட எடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ஜென்ரலாக அவங்களுடைய பிறந்த நாள், மாதம், வருடம், மூத்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வச்சு தான் ரேண்டம் மென் தரவரிசை நம்முடைய அண்ணா பல்கலைக்கழக கணினி வந்து தயார் செய்து கொடுக்கும். அது வலைத்தளத்திலையும் பதிவு செய்யப்படும், மாணவர்கள் பார்த்து கொள்ளலாம்.
ரைட்டுங்களா. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லூரிகளை தேர்வு செய்கின்ற பொழுது மாணவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல

0: நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பெஸ்ட் பிளேஸ்மெண்ட், அதை தான் பார்க்குறாங்க. அது இருக்கா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நல்ல பேராசிரியர்கள், அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள், டாக்டரேட் முடிச்ச பேராசிரியர்கள் இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, அங்கு இருக்கக்கூடிய நல்ல முறையில் இயங்கக்கூடிய பரிசோதனை கூடங்கள், லேபரட்டரி வசதி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைப்ரரி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, முக்கியமாக நம்ம பிள்ளைங்க சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, அதையும் சேர்த்தே பார்க்கலாம். காற்றோட்டமான வகுப்பறைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வேணுமானால் விளையாட்டு மைதானங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த விஷயங்களோடு சேர்த்து போக்குவரத்து வசதிகள், மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இதில் நமக்கு பிடிச்ச பாடம், பிடிச்ச கல்லூரியில் படிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் பிடித்த பாடம் கிடைக்கும், ஆனால் பிடிச்ச காலேஜ் இருக்காது. இல்லைனா பிடிச்ச காலேஜ் இருக்கும், பிடிச்ச பாடம் இருக்காது. இது மாதிரி நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ரேங்க்குக்கு, நம்ம குவாலிட்டிக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம விரும்பி படிக்க பழகிக்க வேண்டியதுதான். 4 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 70 ஆண்டுகள், நாம் வாழக்கூடிய ஆண்டுகள் அனைத்துலயுமே ரொம்பவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். சோ இந்த 4 வருஷம்தான் முதலீடு. அந்த 4 வருஷத்துல நம்ம சிங்கிள் போக்கஸ்டா இருக்க வேண்டியது. நல்ல இன்ஜினியரா உருவாகணும் அப்படின்னா நமக்கு இந்த 24 மணி நேரங்கள் பத்தாது, சரிங்களா? எந்த பாடம் எந்த கல்லூரியில் கிடைச்சாலும் அதை விரும்பி படிப்போம். இதுல நம்ம எந்த முறையில படிச்சு எந்த மாதிரியானதாக டெக்னிக்கல் கண்டென்ட்டை நம்ம உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்டுங்களா? அருமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்காலமும் மிகவும் பிரகாசமாக இருப்பதற்கான அடிப்படையான நாட்கள் இந்த நாட்கள். சோ பொறியியல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருமே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
1: இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா, நாம தான் அந்த ஸ்கோப்பை உருவாக்கணும்னு கெத்தா சொல்லுங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, மெக்கானிக்கல் எடுத்தாலும் சரி, உங்க திறமை தான் உங்களுக்கான வேலைய வாங்கி தரும். அதனால கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நல்ல காலேஜா பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நீங்க நினைச்சா உலகத்தையே மாத்தலாம். அதுதான் இன்ஜினியரிங். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.
2: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல் வை.
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, RBI சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்மி ஷர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:35.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: ஐயா வணக்கங்க.
4: வணக்கம்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: என்னுடைய பெயர் ஜா இராகவன். உதவி தொடக்க கல்வி அலுவலரா பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன்.
3: என்ன ஊர்ல?
4: சீர்காழியில கடைசியா இருந்த ஊரு. அதுக்கு முன்னாடி காட்டு மன்னார் கோயில், அதற்கு முன்பு திருச்சி, அதற்கு முன்பெல்லாம் ஆசிரியராகவே இருந்தேன்.
3: சொந்த ஊரு
4: சிதம்பரமே தான். அங்க இருந்து கொண்டு தமிழ் பணியும் இறை பணியும் செய்கிறேன். இதை தவிர சுற்றுலாக்கள் நடத்தி வருகிறேன்.
3: சுற்றுலா எப்படி? தமிழ்நாட்டில்
4: தமிழ் இல்ல, ஆல் இண்டியா, த்ரூ அவுட் இண்டியா. திருவருள் துணையினால காசிக்கே ஒரு 300 தடவை போயிருக்கேன்.
3: 300 தடவையா?
4: இப்ப கூட பண்டரிபுரம் சீரடி எல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வர்றேன். நானும் நண்பர்களையும் உறவினர்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு போவதுன்னு என்னுடைய பழக்கம். குறைந்த கட்டணத்துல சிறப்பா செய்த
3: உங்களுடைய இறைப்பணி அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியா முழுமைக்கும் பல்வேறு விதமான கோயில்கள், அதாவது சுற்றுலா அழைச்சிட்டு போறது, இதுதான் உங்களுடைய வேலையா வச்சிருக்கீங்க இப்போதைக்கு. ஆனா நீங்க ஆசிரிய பணி, தலைமை ஆசிரியரா இருந்திருக்கீங்க, அதுக்கு பிறகு வந்து
4: உதவி தொடக்க கல்வி
3: அலுவலர் அந்த பணியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்ப நம்மளுடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேச போறது திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும்

0: வாக்கும் சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு. முதல்ல நம்ம நேயர்களுக்கு திருநான சம்பந்தர் சம்பந்தமா சில செய்திகள் அவங்க கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: திருஞான சம்பந்தர் சீர்காழியில் அவதரித்தவர். அவர் நான்கு பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தர், அப்பர் என்கிற திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர், நான்கு பேர். அவர்களுக்கு சமய குறவர்கள்னு பேர். அதுல முதன்மையானவர் ஞான சம்பந்தர். பொதுவா நாலு பேர் போன வழியில போங்க அப்படின்னு பொதுவா கிராமத்துல சொல்லுவாங்க. ரோட்ல போற நாலு பேர் வழி இல்லைங்க. இந்த ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இந்த நாலு பேர் எந்த மார்க்கத்தை காட்டினாங்களோ அந்த மார்க்கத்துல நாம நடந்து போனோம், அந்த பாதையில நாம வாழ்ந்து காட்டணும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த வகையில திருஞான சம்பந்தர் ஆற்றிய தமிழ் பணி, அவர் செய்த புரட்சிகள், சமுதாய சாதனைகள், இவைகள்லாம் இன்னைக்கு சிந்திக்கலாம் என்றுதான் வந்திருக்கோங்க.
0: இப்ப அவருடைய முதல் பாடல் அந்த தோடுடைய செவியும், அந்த பாடல் அதனுடைய பொருள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை சொல்லுங்களேன்.
1: பொதுவாவே எல்லாருமே இறை வணக்கம்னு பாடுவாங்க, அதுல கணபதியே பொதுவா பாடுவாங்க. ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்லாம் இறை வணக்கம்னு இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும், நேரடியாக கணபதினு இருக்காது. வாதாபி கணபதி அப்படின்னு பிறகு ஆயிரம் வருடங்களாதான் கணபதி பாட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அருளாளர்கள், ஞான சம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம், சிவபெருமானை தவிர வேறு யாரையும் பாடாதவர்கள் அவர்கள். ஆகையினால பால் கொடுத்திருக்கார் ஞான சம்பந்தருக்கு. ஞான பால் பார்வதி கொடுக்க ஞானத்தை குழைத்திருக்கிறார் சிவபெருமான். அந்த பாலை தான் இப்பொழுது பார்வதி கொடுத்தாங்க அந்த அம்மா. திருமுலைப்பால் கண்டவர்களுக்கு, திருமுலைப்பால் உண்டவர்களுக்கு மறுமுலைப்பால் கிடையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி ஞான சம்பந்தர் திருமுலைப்பால் சாப்பிட்டாரு, நாமக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்கு. அவர் பாடிய தேவாரத்தை நாம் திரும்ப பாடினால் நாமும் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்களாகத்தான் கருதப்படும்.
0: இந்த உணர்வு நமக்கும் வரும் என்ன சொல்றீங்க? இப்ப இந்த முதல் பாடலுக்கு வந்துருங்களேன்.
1: அருமையான பாடல்கள். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன்மதி சூடி, காடுடைய சுழலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே என்ற பாடல்கள். அதுல சிவபெருமான் பஞ்சகிருத்திய பரமானந்த நடனத்தை பத்தி எல்லாம் அதுல சொல்றாரு. இறைவன் ஐந்தொழில் செய்கிறார், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த பாட்டுல ஐந்துமே இருக்கு. எப்படின்னா விடை ஏறுதல் தோற்றம், தூவெண்மதி சூடி காலில் விழுந்த சந்திரனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டார், சாபம் வந்து போச்சு. பதினஞ்சு கலைகளாக தேய வேண்டும் என்று தட்சன் சாபம். கடைசி கலைக்கு முன்னாடி சிவபெருமானிடம் அடைக்கலம் புகுந்தார். அடைக்கலம் புகுந்தவரை காபந்து செய்து அவரை உயர்த்தி காட்டிய பெருமான், அதனால காபந்து செய். அழித்தல், இந்த உலகத்தில் தோற்றமும் இருக்கணுங்க, வாழ்வும் இருக்கணும், அழிவும் இருக்கணும். என்ன இந்த ஜெனரேஷன் ஒண்ணு வேணுமே, அதனால அழித்து காட்டுகிறார். யாத இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் முடி சார்ந்த மன்னரும் பிடிசாம்பலாகத்தான் கடைசியில போகணும் என்பதற்காக காடுடைய சுழலை பொடி பூசி, அதனா காடுடைய சுழல்னா சுடுகாடுன்னு அர்த்தம். பாடல்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குங்கறத நம்ம அதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன செய்கிறாருன்னு, என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்றார். உள்ளம் கவர் கள்வன் மறைத்தல் தொழில். எப்பொழுதும் மனிதனுக்கு மறதி இருக்கக்கூடாது, மறைத்தல் தொழில் இருக்கணும். எப்படின்னா வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு நிகழ்ந்து போச்சு, இருந்துகிட்டே இருந்தா நம்ம வாழ்வு செயல்படுமா? நடக்காது. பத்து நாளைக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு நிகழ்வு நடந்து போயாண்டாம். ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்ட முன்னாடி உணவு நமக்கு ஞாபகம் இருக்காது, அஞ்சு நாளைக்கு முன்னாடி உடுத்திய உடை என்னன்னு தெரியாது, இதெல்லாம் மறந்து போகுது. ஏன்னா அது மறந்துதான் ஆகணும். அத்தனையும் நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம். பொதுவா துக்கத்தை மறக்கணும், அதனால மறைத்தல் தொழில செய்யற. அப்புறம் அருள் செய்த, அருள் செய்கிற. பாருங்க, இந்த உடம்புல ஒரு கண்ணு செய்யற வேலையை ஒரு காது செய்யாது, காது செய்யற வேலைய மூக்கு நாக்கு செய்யாது. அது அது வேலையை அது அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதுதான் அருள்தல் அர்த்தம். இப்படி ஐந்து வேலைகளையும் காட்டக்கூடியது இது. அதோட மட்டும் இல்லைங்க, எல்லாமே வெள்ளையா காட்டுறாரு. பாருங்க, இந்த விப்சியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வானவில்
0: நிறங்கள்,
1: அந்த ஏழையும் சுத்தினா என்ன வரும்? வெண்மைதான் வரும். இந்த காத்தாடிய சுத்தினா அப்படி வர்ற மாதிரி அந்த ஏழு நிறத்தையும் ஒன்னாக்கினா வெண்மை வரும். அது மாதிரி தோடு அது வெண்மையா இருக்கு. அப்புறம் விடை

0: விடைனா ரிஷபம், ரிஷபம்னா காளை மாடு, வெள்ளை காளை மாடு தான் அவர் வச்சிருப்பார், அது வெள்ளையா இருக்கு. மதி அவர் சந்திரன் சூடி இருக்காரு, அது வெள்ளையா தான் இருக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி,
1: இந்த பொடியும் வெள்ளையா தான் இருக்கு,
0: வெள்ளையா இருக்கு. என் உள்ளமும் வெள்ளை தாங்க, அதனாலதான் என் உள்ளத்துக்குள்ள சுவாமி வந்தார். கள்ள உள்ளத்துல அவர் வருவாரா, நல்ல உள்ளத்துல அவர் வருவார் என்பது மாதிரி எல்லாம் வெண்மையாவே படைச்சிருக்கிற உயர்ந்த பாடல். அதை எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.
1: இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப அருமையான கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இந்த தோடுடைய செவியோன் வந்து திரைப்பட பாடலாகவும் இருக்குது. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டோம்னா நேயர்களும் பாடல் வரிகளை ஒரு தடவை மீண்டும் சுவைச்ச மாதிரி இருக்கும். அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாமே.
0: அவசியம் செய்வோம்.
2: என்ன தோடுடைய செவியனா?
3: தூவெண் மதிசூடி
2: அப்படி என்றால் சிவபெருமான் அல்லவா?

0: பாடலுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் அடிப்படையான சில விஷயங்கள், அவர் பாடின முதல் பாடல், அது பற்றின செய்திகள் நிறைய சொன்னீங்க. இப்ப அடுத்து என்னன்னா, இயற்கை வர்ணனைய வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மிக நுட்பமா கையாண்டிருக்காரு திருஞான சம்பந்தர். அதுக்கு சில சான்றுகளோட நீங்க செய்திகளை நேயர்களுக்கு சொல்லணும்.
1: வாழ்வு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இயற்கையோடு இயந்து வாழணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, பகல்ல நம்ம எல்லாம் உழைக்கணும், இரவுல ஓய்வு எடுக்கணும். இப்போ மாறி இருக்குங்கறதெல்லாம் வேற, இது இயற்கை. உலகத்துல இருக்கிற பறவை இனங்கள் எல்லாம் இரவுல போய் அங்கங்க ஒடுங்கிடுது, பகல்ல போய் பறந்து சாப்பிடுது. மிருகங்களும் அப்படித்தான் இருக்கு, அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கா இல்லீங்களா? அது போல இயற்கையோடு இயந்த வாழ்வு இருந்தால் மனிதனுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு மனிதன் எங்க தெரியுங்களா குளிக்கணும், ஆறு, குளம், ஏரி, அருவி, இது மாதிரியான நீர்நிலைகள்ல போய் குளிக்கணுங்க. அப்பதான் மூழ்கி குளிக்க முடியும். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிர்ச்சி ஆகும். நாம இப்ப எல்லாம் எங்க தெரியுமா குளிக்கிறோம், பாத்ரூம்ல குளிக்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னு குளியல்னு பேர் இல்லைங்க, பாத்திரத்தை கழுவுற மாதிரி கழுவிக்கிறோம் உடம்ப. உண்மையா இல்லையா நீங்க சொல்லணும்.
0: இல்ல இல்ல, நீங்க சொன்னப்ப இயற்கையோடு இணைந்து வாழ்றது ஒண்ணு இருக்குது, ஆனா நீங்க இயற்கையோடு இயந்து வாழ்றது,
1: ஆமா,
0: இது ரெண்டுக்கும் உள்ள பொருளே இப்ப நீங்க சொன்னதுலயே தெரிஞ்சு போச்சு.
1: அதனால ஞான சம்பந்தர் முதல்ல சீர்காழியில பாடின தோடுடைய சிவையனுக்கு பிறகு அவர் பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல திருக்கோலக்காங்கிற ஊருக்கு போற, நடந்து போறாருங்க. நடந்து போகும்போது பக்கத்துல அப்பா பாக்குற, சின்ன குழந்தை நடக்க கூடாதுன்னு தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு பையனை போற. போகும்போது சுவாமியே நினைச்சுக்கிட்டு போறாரு, கைய தட்டிக்கிட்டே போறாரு. அப்படி தாளக்கட்டு, சின்ன வயசுலயே தாளம் போடணுங்கிற எண்ணம் வந்து வச்சு ஞானசம்பந்தர் சுவாமிக்கு. அந்த பாட்டை பாடுற பாருங்க, அதுல எவ்வளவு இயற்கை வர்ணனை இருக்கு பாருங்க. மடையில் வாழை பாயம் மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான்.

0: பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோனு அந்த பாடல். இந்த பாடல்ல மடை இருக்கு. மடைன்னா வயல், வயல் சார்ந்த
1: பகுதி. அங்க எப்படி வாழ இருக்கும்?
0: பக்கத்துல குளம் இருக்கு, குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி போகுது. ஆறுல இருந்து முதல்ல குளத்துக்கு தண்ணி வரும், குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி வருது. அப்போ அந்த குளத்துல என்ன பண்ணுகிறார்கள், பெண்கள் எல்லாம் குளிக்கிறாங்க. பெண்களுடைய கண்கள் மீனுக்கு சமானமா இருக்கும். கயல் வெடின்னு சொல்றோம், சில பேர் பெயர் வச்சிருப்பாங்க கயல் வெடின்னு. அந்த பெண்களுடைய கண்களை பார்த்த குளத்துல இருந்த மீன்கள் பாக்குது, இந்த பெண்கள் அழகா இருக்காங்க. அந்த பெண்களை காட்டிலும் அவங்க கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, நாம இனிமே இங்க இருக்க கூடாது, நம்ம விட அழகு பேர் அழகான இந்த கண்கள் இங்க இருக்கு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போயிடணும் அப்படின்னு நினைச்சு குளத்துல இருந்த மீன்கள் எல்லாம் மடையில பாஞ்சு போச்சோம். அதனாலதான் மடையில் வாழைப்பாய. எந்த மடையில் வாழைப்பாய? குளத்தில் இருந்த மீன்கள் அந்த மடையில் பாய அப்படிங்கிற. அப்ப குளிக்கும் போது ஆனந்தமா குளிக்கணுங்க, குடைந்து குடைந்து குளிக்கணும். குடையும் பொய்கை கோலக்காவல மகிழ்ச்சியா குளிக்கணுங்கிற ஞான சம்பந்தம். அப்ப என்ன கொடுத்திருக்காருங்க, நீர் வளமும் கடவுள் கொடுத்திருக்காரு, நில வளமும் கடவுள் கொடுத்திருக்காரு. ஆனா கடவுள் எப்படி இருக்கிறார், ரொம்ப எளியந்தமா இருக்கிறார். சடை, பிறை, சாம்பல் பூச்சு, கீழ் உடை, லங்கோடு சாதாரண கோவண ஆடை, இதோடு எளிமையா இருக்காரு. ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும்னா, பெரிய செல்வங்கள் இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழணும். இது நம்ம சிவபெருமான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இது.
1: இல்லாதவர் போல் வாழ வேண்டும்.
0: ஆமா, இருந்தும் இல்லாமை போல இருக்கணும். எளிய வாழ்வு, இனிய வாழ்வு வாழணும், இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழணும் என்று அருமையா அந்த பாட்டுல,
1: இந்த பாடலை முழுமையா சொல்லிடுங்களேன்.
0: இயற்கையோடு இயைந்த பாடல். திருவையாறுல ஒரு ஊர், வாயாறு பாயாமும் திருவையாறு ஐயனை பாடுங்கிறார் அப்பர் சுவாமி. வாயில எச்செல்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நடத்தும், வயதானத்துக்கு முன்னாடியே போய் திருவையாறுக்கு போகிறார். அது மாதிரி திருவையாறுல ஒரு இயற்கை காட்சியை காட்டுறார். ஒரு ஆளுக்கு மரணம்

0: வாழ்வு, இனிய வாழ்வு வாழணும், இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழணும் என்று அருமையா அந்த பாட்டுல.
1: இந்த பாடலை முழுமையா சொல்லிடுங்களேன்.
0: இயற்கையோடு இயைந்த பாடல் திருவையாறுல ஒரு ஊர், வாயாறு பாயாமும் திருவையாறு ஐயனை பாடுங்கிறார் அப்பர் சுவாமி. வாயில எச்செல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அப்படின்னு நடத்தும், வயதானத்துக்கு முன்னாடியே போய் திருவையாறுக்கு போகிறார். அது மாதிரி திருவையாறுல ஒரு இயற்கை காட்சியை காட்டுறார். ஒரு ஆளுக்கு மரணம் வரும்போது எப்படி இருக்கும், புலனைந்தும் பொறி கலங்கி, புலன் வேற பொறி வேறங்க, கண்ங்கிறது பொறி, கண்ணால் காணக்கூடிய காட்சி இருக்கு பாருங்க அதுக்கு புலன்னு பேர். புலன் ஐந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி உயிர் போகுது. அப்படி ஒரு நிலையை காட்டுற மனிதனுக்கு உயிர் போகிற நேரத்துல என்னென்ன புலன்கள் என்னென்ன பொறிகள்லாம் வேலை செய்யாது அப்படின்னு காட்டுறாருங்க ஞானசம்பந்த பெருமான். காட்டிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனை காட்டுறார். அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அந்த நேரத்துல அஞ்சேல் பயப்படாதே பயப்படாதேன்னு திருவையாறு சுவாமி அருள் புரிவாராம். மரண நேரத்திலும் அருள் புரியக்கூடிய சுவாமி என்று சொல்ல, அந்த ஊர்ல கோயில்ல பெண்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டு வருவார்கள். நடந்து வர்றவங்க ஒரு கூட்டம், நடனம் ஆடிக்கொண்டு வருகிறவர்கள் ஒரு கூட்டம். அவர்களுக்கெல்லாம் சேவை, இறைவனுக்கு செய்யக்கூடிய 16 சோடசோ உபச்சாரங்கள்ல நடனமாடுதல் என்பதும் ஒரு வகையான அர்ப்பணம். வலம் வந்த மடவார்கள், அது இடமா போகணதான், வலமா வரணுமா. கடிகாரம் எப்படி சுத்துதுங்க, வலமா தானே சுத்துது, உலகமே வலமா தானே இயங்கிட்டு இருக்கு, நாமும் வலமா தான் போகணும். வலம் வந்த மடவார்கள் நடமாட நடமாட நடனம் ஆட முழவு அதிர, முழவுன பக்கத்துல இருக்கிற மத்தளம் எல்லாம் கொட்ட
1: இந்த இசைக்கருவிய ஒலிக்கிறாங்க
0: ஒலிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சில மந்திகள், பல மந்தி அந்த ஊர்லயே இருக்கிற மந்தி அதை பத்தி கவலைப்படல,
1: இது புது மந்திகள்,
0: புது மந்தி விருந்தாளியா வந்திருக்கிற மந்தி. சில மந்திகள் மழை என்று அஞ்சி மழை வர போகுதுன்னு நினைக்குது. ஏன் மழை வருது இல்ல, அலமந்து பயப்பட்டு முகில் மரம் ஏறி மரத்து மேல ஏறி முகில் பார்க்கும் திருவையாறு அப்படியே அந்த மேகத்தை பார்க்கலாம், மழை வருமோ மழை வருமோ. இப்படி ஒரு இயற்கை வர்ணனைங்க. ஞான சம்பந்தர் இயற்கையோடு இயைந்து வாழக்கூடியவர், நம்மளை அப்படியே ஆழ்த்திருவர். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாடல்களை நாம் இப்போ சிந்தித்தோம்.
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: அந்தி மழை பொழிகிறது இந்த பாடல கேட்கலாம். என்ன மழை என்ற ஜீன்னுங்கிறதுனால நாம அதை
1: நிச்சயமா இப்ப அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டே வரீங்க. எனக்கு என்னன்னா, ஞானசம்பந்தர் வந்து நோய் நீக்க பாடல் இதெல்லாம் கூட பாடியிருக்காரு, பாடினதுனால நோய் நீங்கிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி செய்திகளையும் கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: திருப்பாற்றலராச்சிரமத்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போற உடனே அந்த ஊர்ல இருக்கிற மன்னன் கொல்லி மழவன்னு பேர், மழவன்னு ராஜா, அவர் வரவேற்கிறார். ஞானசம்பந்தர் வரவேற்று என் பெண்ணு ஒண்ணு இருக்குங்க, கோமா ஸ்டேஜ், முயலகன் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பார்த்துட்டாங்க, தீரல. தாங்கள் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்கள், இறைவன் அருள் பெற்றவர்கள், அதை எப்படியாவது இந்த குழந்தை கொஞ்சம் வாழ வைங்களே என்று சொன்ன உடனே ஒரு பாடல் பாடி அருமையா அந்த குழந்தைய உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறல வாழ வைக்கிறார், நோயை நீக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்றார். இது ஒருத்தருக்குதான் நடந்தது. ஆனா கொடிமாட செங்குன்றூர் என்ற இடத்துல அடியார்களுக்கு நளிர் சுரம் வந்து போச்சு. நளிர் சுரம்னா குளிர் ஜுரம் வந்து போச்சுங்க. வந்து போன உடனே ஞானசம்பந்தர் அடியார்களுக்கு ஜுரம் வரலாமா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட போய் வென்றார். ஓ வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தம்புரான் கழல் போத்ததும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை திண்ட பெறாம் திருநீலகண்டம், செய்வினை செய்த வினை செய்கின்ற வினை இனி செய்யும் வினை அப்படின்னு சொல்லி வினைத்தொகைன்னு தமிழ்ல ஒரு சொல்லு முக்காலத்தையும் எந்த வினையும் ஒண்ணும் பண்ணாது பா சிவபெருமான் கிட்ட அப்படின்னு சிவபெருமான வென்றார். அதுல ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க, நீ இப்பொழுது கட்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு ஒரு ஏழையை போய் ஒருத்தர் கேட்டார்னா, நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம், இந்த ஜென்மத்தில நான் ஒரு தப்பும் பண்ணல, இப்ப கட்டப்படுறேன் ஏதோ பூர்வ ஜென்மத்தில பாவம்னு. அடுத்த ஜென்மத்திலேயாவது கட்டப்படாம இருக்கணும்னு நினைக்கிறியா, கட்டப்படணும்னு நினைக்கிறேன்னா யார் சொல்லுவா கட்டப்படணும்னு? கட்டப்படாம ஆனந்த வாழ்வாடுங்க, அதுக்கு ஒரு வழி சொல்றேன்பா அப்படின்னு சொல்ற. அவ்வினைக்கு இவ்வினைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, உய்வினை தெரியல உனக்கு, உயரத்துக்கு வழி சொல்ற. கைவினை செய்தம்பரான் கடல் போற்றதும் சுவாமிக்கு போ, அபிஷேக ஆராதனை செய், கோயில தூய்மையாக பராமரி, கூட்டு நல்லத நடை, விளக்கு ஏற்று, அடியார்களுக்கு நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லு, செய், இப்படி நல்லதெல்லாம் செய்தால் உனக்கு செய்வினையே வராது என்று திருநீலகண்ட பதிகம்னு பேருங்குது. ரெண்டு நாயன்மார் இருக்காங்க 63 பேர்ல, ஒன்னு சிதம்பரத்துல வாழ்ந்த திருநீலகண்ட குயவனார், ஞான சம்பந்தருக்கு எப்பொழுதுமே யாழ் வாசிக்கக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர், ரெண்டு திருநீலகண்டர் இருந்திருக்குங்க 63ல. அப்படின்னா எவ்வளவு

0: நீ உயர்ந்த வார்த்தையா இருக்கணும். பஞ்சாட்சரத்துக்கு சமமான சில சொல்லு இருக்கு, அதுல திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னா நோய் நீங்கிடும். ஏன்னா சிவபெருமானுடைய கழுத்துல அந்த விஷம் சாப்பிட்ட போது கழுத்து நீளமா போச்சு. அப்போ அந்த விஷம் யாரையுமே தாக்காம போனதுனால இந்த பாடலை பாடினாலே அநேகம் பேருக்கு நோய் நீங்கிவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் அந்த பாடலை இன்றைய தினம் சிந்தித்தோம்.
1: இப்ப திருநான சம்பந்தர் வந்து தமிழ் துண்டு அது நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய நம்ம விஷயங்கள் பேசலாம், அது சம்பந்தமா நேயர்களுக்கு கொஞ்சம் செய்திகளை சொல்லுங்களேன்.
0: திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி தமிழ்ல பேசுவதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. தமிழ்ங்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்தது. நம்முடைய பாரதிதாசனார் சொல்லுவாரு, சாதாரணமா அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு பத்து தடவை சொன்னா அது தமிழ் தமிழ்னு இருக்கும். அதனாலதான் தமிழுக்கும் அமிழ்து என்று பெயர் அப்படின்னு வந்தது. அமிழ்து எப்படி உயர்ந்ததோ அப்படி உயர்ந்தது தமிழ். அந்த ஞான சம்பந்தர் எந்த மரபுல வந்தவர்னா வேத நெறியில வந்தவர். ஆனா தமிழ் மேல எல்லையற்ற காதல் கொண்டதுனால தமிழ் ஞான ஞான முனிவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கும் போது சொல்றார், அருந்தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை சொல்லிக்குவார். அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகம் ஆழ்வர். அங்க போய் சும்மா இருக்க மாட்டாங்களாம். இங்க தமிழ் ஞான சம்பந்தனுடைய தமிழை கேட்டவங்க அந்த விண்ணுலகம் போவார்னு சொல்ல, விண்ணுலகில் போய் ஆழ்வார், அங்க ராஜாவா இருப்பாங்களாம். அப்படி ஞான சம்பந்தத்தையே பேர் என்னங்க, தமிழாகரர்னு பேர். இப்ப சில பேருக்கு விருது கொடுக்கும் போது என்ன பேர் கொடுப்பாங்கன்னா தமிழாகரர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி தமிழுக்கு எல்லையற்ற விஷயங்களை செய்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் ஞான சம்பந்தரை பத்தி, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன். ஞான சம்பந்தர் ஒரு நூறு ஆண்டுக்கு பிறகு வந்தவர். நாளும் இன்னிசையால் சைவம் பரப்பும்னு சொல்லல, ஞான சம்பந்தரை பத்தி சொல்றார். ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்ல, சொல்றார் நாளும் ஒவ்வொரு நாளும் அர்த்தம். இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் ஒரு ஆள் அடைமொழி கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எவ்வளவு தமிழ் தொண்டு செஞ்சிருந்தா கொடுப்பார் ஞான சம்பந்தனுக்கு. என்ன பண்ணார் இறைவன், என்ன பண்ணார், ஞான சம்பந்தா ஞான சம்பந்தா எவ்வளவு தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்க, அதனால உல நீ வெறும் தண்டு செஞ்சிருந்தா போற, இந்த தாளத்தோட செய், உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும். அவர் பாடலை கேட்கறதும் சிவபெருமானுக்கே ஆசையா, அவருக்கே ஆசை இருக்கும், நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அதனால
1: இந்த நேரத்துல இந்த பாரதிதாசன் எழுதின தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த பாடலையும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்,
0: அருமையா பேசலாம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், திருநான சம்பந்த அவருடைய வாழ்வும் வாக்கும் இது சம்பந்தமா பல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து எனக்கு என்னன்னா, இந்த இடரினும் தளரினும் அப்படின்னு ஒரு பாடல், இந்த பாடல் வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து இந்த பாடலை பத்தின செய்திகள் தெரியும். இப்ப நேயர்களுக்கு அது சம்பந்தமா செய்திகளை சொல்லுங்களேன்.
1: ஞான சம்பந்தர் இறை அருள் பெற்றவர். ஞான சம்பந்தருடைய தந்தை கொஞ்சம் வறுமை நிலையில் இருக்கிறார். ஆனா அவர் வேத வழியில வந்ததுனால வேள்வி செய்யணும்னு நினைக்கிறார். வேள்வி செய்யணும்னா என்ன வேணும்? பணம் வேணுங்க. அப்ப போய் பையன்கிட்ட போய் பணம் கேட்கலாம்னு நினைக்கிறார். என்னுடைய எண்ணமும் நம்முடைய சமுதாய எண்ணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பையன்கிட்ட போய் தந்தை பணம் கேட்க கூடாதுன்னு எளிய எண்ணம். ஏன் எண்ணம்னு கேக்குறீங்களா? மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்பா கொடுக்க முடியாத ஸ்தானத்துல தான் இருக்கணும், பையன் வாங்க முடியாத இடத்துல தான் இருக்கணும். அப்ப பையன் கொடுக்கவே கூடாதா அப்படின்னு? அப்பா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, உடல் கஷ்டப்பட்டு, பொருள்லாம் கொடுத்து என்ன படிக்க வச்சீங்க. இந்தாங்க நான் சம்பாதிச்ச பணம், அப்பாவுடைய திருவடியில வைக்க வேண்டியது பையனுடைய கடமை. அது இருந்தாலும் பையன்கிட்ட போய் என் வறுமைக்காக பணம் கொடு அப்படின்னு கேட்பது அறமல்ல, முறையல்ல, தர்மமும் அல்ல. ஆனாலும் நல்ல காரியத்துக்கு போய் கேட்கற, எனக்கு பசின்னு கேட்கல, நான் ஒரு வேள்வி பண்ணணும்பா இந்த உலகத்துல, நல்ல வேள்வி பண்ணணும், நல்ல மழை பெய்யணும், அதுக்காக கொஞ்சம் பணம் கேட்கணும் போய் கேட்கிறார். ஞான சம்பந்தர் நினைக்கிறார். அந்த பாடல முதல்ல சொல்லிடுறேன். ஞான சம்பந்தர் எப்பேற்பட்ட நேரத்துல எப்படிப்பட்ட பாடல் பாடுற? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளு மாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அப்படின்னு அந்த பாடலுங்க. ஞான சம்பந்தர் எடரிட்டா, நாமெல்லாம் ஒரு கல்லு தடறிட்டா என்ன பண்ணுவோம்னா ஐயோமோ. ஞான சம்பந்தர் அப்படி சொல்ல மாட்டார். நமச்சிவாயம் இடர்கிட்டா தளரும், பசியினால தளருவோம், தாகத்தால தளருவோம், வெயில்னால தளர்ந்துவோம். அப்போ அப்பா அம்மா அப்படின்னு சில பேர் சொல்றவங்க இருக்கான், ஐயோன்னு சொல்றவங்க இருக்கான். ஆனா அப்பவும் நமச்சிவாயம் சொல்லுவாராம், இடரினும் தளரினும் உனகழல் தொழுதழுவேன் அப்படின்னா எவ்வளவு இறைவன் மேல உரைப்பு இருக்கணும். அப்படி ஞான சம்பந்தம் இருக்கிறதால தான் இந்த பொருள் கிடைக்குதுன்னு வைங்களேன். பையன்கிட்ட போய் அப்பா பொருள் கேட்க வர, அப்ப என்ன பொருள்னா, ஞான சம்பந்தர் நினைச்சிருந்தா அவர்கிட்ட பொன் தாளம் இருக்கு. அந்த தாளத்துல ரெண்டு தாளத்துல ஒரு தாளத்தை ஒன்னாலும் கொடுத்துருக்கலாம், ரெண்டு தாளம் தான் உலகத்தையே விலைக்கு வாங்கலாம், அவ்வளவு பொத்தாளம். அதை வச்சுக்கிட்டு வேள்வி பண்ணுவான்னு சொல்லுங்களா? அது நினைக்கல ஞான சம்பந்தர். அவருக்கு முத்து சிவிகை கொடுத்திருக்காரு சுவாமி. அந்த முத்து சிவிகையில ரெண்டு சரத்தை உருவி இந்தாங்க வெள்ளி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். முத்து சின்னம் இருக்கு, முத்து பந்தல்ல இருந்து நாலு உருவி கொடுத்துருக்கலாம். செய்யலிக்கேன். ஏன் செய்யலன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு வேள்வி செய்வதில் விருப்பமா அப்படின்னா பெருமான் பணம் கொடுக்கட்டும். பெருமான் நீங்க

0: எனக்கு கொடுத்தீங்க, அதை எடுத்து நான் கொடுக்கறதுக்கு நான் யாரு? கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையா இருக்க உடைப்பான். அதனால அது செய்யக்கூடாது. இறைவா எங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சா நீ கொடு அப்படின்னு கேக்குற.
1: அதுவும் எங்க அப்பா வந்து என்ன கேட்கறதுக்கு முன்னாடியே நீ
0: கொடுத்துருக்கணும். அது சொல்ற இதுவோ எமை ஆளுமாறு. எங்க அப்பாவை இவ்வளவு தூரம் அலைய வச்சுட்டிய, சீர்காழியிலிருந்து திருவாவூர் துறைக்கு அலைய வச்சுட்டிய, அங்கேயே கொடுத்துருக்கணும். நீ ஞான சம்பந்தக்கு எனக்கு அருள் புரிந்தது நீ உண்மையா என்று இருந்தால் சீர்காழியே போய் கொடுத்துருக்கலாம். இப்ப ஒன்னும் தப்பு இல்ல, வந்துட்ட. நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ சாதாரண ஆடு இல்ல இறைவா. கடல் தொடு அமுதோடு கலந்த நஞ்சை மிடருகள் அடக்கிய வேதியன். நீ எதையும் செய்யக்கூடியவன். நீ லேசான ஆள் இல்ல. கடல்ல எங்கேயோ இருக்கு அமுது, அதன் மிடர்ல கொடுத்துட முடியாது. முடியும், ஆனாலும் நீ இங்க நடக்க வச்சுட்ட பரவாயில்லை. இப்பொழுது உன்னுடைய திருவள்ளுவர் இருக்கிறதான் கேக்குறார். அங்க நந்தி இருக்க, வீணை இருக்கு. அந்த இடத்துல எடுக்க எடுக்க குறையாத பணம் ஒரு பொற்கிழி வந்தது. அத ஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா இதை வச்சு நீங்க வேள்வி செய்யுங்க அப்படின்னு. இறைவனுக்கு வேள்வி செய்வதில் உகப்பு என்பதை காட்டுவதற்கு இது ஒரு சான்று. அதனால ஞான சம்பந்தர் இறை அருளோடுதான் எதையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார் என்பதனாலையும் இப்பவும் சொல்றேன் கேளுங்க, இந்த பாட்டை பாடினா தேவைக்கு பணம் கிடைக்கும், மாடி வீடு கட்டணும்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு தேவை என்னையோ அடிப்படை தேவைக்கு இந்த பாடலை பாடினா நிச்சயம் பலன் தரும் பதிகமாக இது அமைந்துள்ளது என்பது அன்போடு தெரிவிக்கிறேன்.
1: இன்னொரு செய்தி என்னன்னா, திருமருகள் அந்த தலத்துல வந்து அற்புதம் நிகழ்த்தியவர், இப்படி ஒரு செய்தி இருக்கு இல்லையா? என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு?
0: திருமருகள் என்று எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி நான் தலையாத்திரை பண்றேன். திருப்புகர் ஊர்ல போய் இறங்கிடுவேன். அங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்ல பவுனாக்கி கொடுத்தாரு. அது ஊர்லதான் அப்பர் சுவாமிகளுக்கு முக்தி. திருப்புகலூர்ல பக்கத்துல 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்களேன், தெற்க திருக்கண்ணபுரம் இருக்கு. திருக்கண்ணபுரத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்களேன், திருச்செங்காட்டங்குடி இருக்கு. திருச்செங்காட்டங்குடியில இருந்து 2 கிலோமீட்டர் போனோம்னு வைங்களேன், திருமருகல் இருக்கு.
1: இதெல்லாம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த ரோடு நடுப்புற இருக்குது.
0: 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் 200 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, 2 கிலோமீட்டர்ல நாம் செய்த தவ பயன். பெரியோர்கள் அவ்வளவு சிவாலயத்தை அமைச்சிருக்காங்க. அதுல மருகள்னா வாழைன்னு அர்த்தங்க. ஆயிரக்கணக்கான நம்ம வாழைப்பழத்துல எத்தனை வாழைப்பழம் இருக்கு? பெய வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம்னா பிரம்மாக்கு பூவன்னு பேரு, பேயன் வாழைப்பழம் சிவபெருமானுக்கு பேயன்னு பேரு, கேள்விப்பட்டிருப்போம். அதனால முகுந்தன் முந்தப்பழத்துக்கு முகுந்தன் பழம் பேரு. இப்ப இறைவன் பேர்லயும் இந்த பழம் எல்லாம் இருக்கு. பூவன் பழம் பிரம்மாவுக்கு, பேயன் பழம் சிவபெருமானுக்கு, முகுந்தன் பழம் விஷ்ணுக்கு, இப்படி மருகல்ல வாழைன்னு. இந்த திருமருகல்ல இறைவன் வீட்டில் இருக்கிற அந்த ஊர்ல என்ன அற்புதம் நடந்ததுன்னு, ஒரு செட்டி பையனை உயிர்ப்பித்து அந்த செட்டி பெண்ணுடைய திருமணத்தை நடத்தி வைத்த பெரிய வைபவம். இப்போ யாருக்காவது திருமணம் தடை ஏற்பட்டாலோ, நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ இந்த பாடலை பாடுனுங்க. சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகளுடையாய் தகுமோ இவள் மெலிவே என்பது இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. திருமருகல்ல இருந்து சில மைல் கிலோமீட்டருக்கு பக்கத்துல வைப்பூர் தாமன்னு ஒரு செட்டியா இருந்த. அந்த தாமனுக்கு 7 பெண்கள் எல்லாம் 1.5 வயசு டிஃபரெண்ட்ல பிறந்து போச்சு. எல்லாம் அழகு அறிவு பண்பு இருந்து போச்சு. மூணும் ஒன்னு சேர்றதும் கஷ்டம், ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. இந்த 7 பெண்கள் டிமாண்டான காலத்துல வேற பிறந்து போச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, பெண்ணும் 7 பெண்ணா இருக்கிறதுனால அவர் கடை வச்சிருக்கனால தன் மனைவியுடைய தம்பி மைத்துனரை தன் கடைக்கு உதவியாளரா வச்சுக்கிட்டார். சொல்லும் போதே சொன்னார், மச்சா மச்சா உனக்கு என் பொண்ணுல 7 பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ண உன்னை கொடுத்துறேன், நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துடலாம், இந்த கடையும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் கூப்பிட்டேன். சரின்னு இந்த மச்சனன்னு வந்துட்டான். ஆனா செட்டியார் கொஞ்சம் பணம் அசைவுடையவர். பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பணக்காரர் வந்து இவரோட பல பங்கு பணக்காரர், உங்க பொண்ணு ஒரு பொண்ண கொடுங்க அப்படின்னு கேட்டார். இவர் நிறைய பணங்களை எல்லாம் வாங்கிட்டு ஒரு பொண்ண கொடுத்துட்டார். ரெண்டாவது பொண்ண இன்னொருத்த எப்படி தெரியுமா கேட்டான், தங்க தாம்பாளம் முழுக்கலும் தங்க நாணயத்தை வச்சு கேட்டுட்டான். கொடுத்துட்டா ரெண்டாவது பொண்ணையா பொண்ணு இருக்க ஏதாவது கொடுத்துடலான், மூணாவது பொண்ணை வைரமாவே ஒருத்தன் கொண்டு வந்து கேட்டுட்டான். இப்படி ஆறு பொண்ணையும் ஆறு ஊர்ல இருந்து கொடுத்துட்டாங்க.

0: ஏழாவதா ஒண்ணு இருக்கு, அதையும் வந்து ஒருத்தன் கேட்க போறான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல ஏழாவது பொண்ணு. அந்த பொண்ணு அந்த மாமாவை தனியா கூப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம், மாமா மாமா எங்க குடும்பத்துக்கு சரீரத்தை சாரா புழிஞ்சு உதவி பண்ணிருக்கீங்க, ஏழு பெண்களும் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம்னா நீங்க உழைப்புல சாப்பிட்டோம், எங்க அப்பாவுக்கு நன்றி கிடையாது, ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு தரேன்னு சொன்னேன், கொடுக்காமலேயே விட்டுட்டேன், இப்போ உங்க பேர்ல எனக்கு காதல் இல்ல, இரக்கம் அன்பு செய் நன்றி மறவாமை, அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எனக்கும் இப்ப வயசு வேற அதிகம், 12-15 வயசு வித்தியாசம் இருக்கு, இப்போ இருந்தாலும் பரவாயில்ல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன் செய் நன்றிக்காக பண்ணிக்கிறேன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா பக்கத்து ஊர்ல போய் பண்ணிக்கணும்,
1: அப்பா ஒத்துக்க மாட்டாரு,
0: ஒத்துக்க மாட்டாரு, ஏன் ஒத்துக்க மாட்டாரு, இன்னொருத்த வந்து கேட்கலாம் பெரிய பணக்காரன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அப்பா கால விழுந்துட்டா ஒத்துப, ஏதோ ஒரு பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சான், அவனே கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான், கொடுத்து விடலான்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவார், எவ்வளவு உளவியல் பாத்தீங்களா, அந்த பெண்ணுடைய நுணுக்கம், பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லணும், அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய முன்னாடியே நினைப்பாளம், அதனால இவ்வளவு விஷயம் இந்த பொண்ணு சொல்றா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், யோசனை பண்றான் இவ்வளவு விஷயத்தும் சரின்னு கடைசியில ஒத்துக்கிட்டான், பக்கத்துல திருமருகல் ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க, ராத்திரி ஒரு 11 வாக்குல அங்க போயிட்டாங்க, போயிட்டு படுத்தாச்சு, படியில போய் படுத்தாச்சு, படுத்தா ராத்திரி 1 வாக்குல ஒரு பாம்பு வந்து அந்த செட்டி மணமகன் பையனை வந்து தீண்டி போச்சு, இறந்துட்டான், இப்போ காலை 3 ஆகிற நேரத்துல பார்த்தா அவன் இறந்து கிடக்கிறது தெரிஞ்சது, கொய்யோ முறையோன்னு அழறா, அழும்போதே எப்படி தெரியுமா அழறா, சிவபெருமான் பேரை சொல்லி அழறாங்க, அதாங்க ஆச்சரியம், சடையா எனுமால், பெருமானுக்கு சடையன்னு பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பாவுக்கு பேரே சடையனார் தான், கிராமத்துல சடையன்னு பேர் வச்சிருப்பாங்க, சிவபெருமான் அர்த்தம், சடையா எனுமால் சரண்ணி எனுமால், உன் இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரணாகதிக்காக வந்தோம்பா, சரண்ணி எனுமால் தோண்டு தோண்டு விழுறா, வெறுவா விழுமால், அப்படி எல்லாம் கஷ்டப்படுற அழுறா, அப்படி கஷ்டப்படும் போது ஞான சமுதர் வர்றாரு, அப்ப அந்த நேரத்துல இப்படியெல்லாம் அஞ்சாயிடுச்சு, என்னப்பா என்னன்னு அடியார்கள்லாம் இந்த நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க, சொல்லும் போது ஏன் இப்படி அழறா, ஞான சேக்கிழார் சொல்றாரு இந்த இடத்துல அந்த பொண்ணு எப்படி அழறாளா, மாமா மாமா உங்களை பாம்பு தொடரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கு, தொட்டு தீண்டி இருக்கு, அது கடிச்சு நீங்க இறந்துருக்கீங்க, அப்ப தொட்டு இருக்கு உங்களை, நான் இன்னும் உங்களை தொட முடியல, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல, உங்க மேல தொட்டு விழுந்து அதனால அழ முடியலீங்க, கல்யாணம் ஆகினாதானே அழலாம், அதனால எட்டேந்தே அழற, இத பாக்குற இந்த நெறிய இந்த பண்பாடு மயிற்சியில இருக்குதுங்க,
1: தமிழ் பண்பாடும் அங்க சொல்ற,
0: ஆமா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாதுங்கிற பெரிய பண்பாடு காட்டுறார், இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மையான பாடம் அது, காட்டுறாரு அத, அப்படி காட்டின உடனே இன்னும் தொட்டு கூட இல்லையா, அடாடாடா இந்த பையனை உயிர்ப்பித்து தரணும்னு நினைக்கிறார் ஞான சம்பந்தர், இந்த பெண்ணினுடைய துயரத்தை போக்கணும்னு நினைக்கிறார், அப்ப என்ன சொல்ற, மடையார் குவளை மலரும் மருகளுடையாய், உன்னுடைய மடையில பூ பூத்திருக்கப்பா, சிவபெருமானே உன்னுடைய அகரணை மடைங்கிறது சாதா வயல்வெளி, இங்க பூ பூத்திருக்கு, ஆனா இவ தலையில பூ பூக்கல, சுமங்கலியா இருந்தா பூ வைக்க முடியும், அதனால பூ பூக்கலையப்பா, அவளை எழுப்பி கொடுப்பான்னு சொல்றார், உடனே அந்த பையனு சுவாமி எழுப்பி கொடுக்கிறார், அந்த பெண்ணினுடைய துயரை தீர்க்கிறார், அதனால எப்பேற்பட்ட பாடல்னாக்க திருமணம் தடை நீக்கும் பாடல் என்றே சொல்லணும், இந்த பாடலை பண்ண ஆணும் பாடலாங்க பெண்ணும் பாடலாம், இவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் சொல்றதுனால இந்த பாடல் உயர்ந்த பாடல்,
1: திருமண தடையை நீக்கும் பாடல்,
0: சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுமா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவேன் சொன்ன உடனே அந்த விடம் தீண்டப்பட்ட பையன் எழுந்துடுறான், அந்த செட்டி பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஞான சம்பந்தரே கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அப்ப ஏற்பட்ட உயர்ந்த பாடல் அது.
1: நிச்சயமா இப்ப அடுத்ததா பசிப்பிணி ஆற்றியது வந்து பல்வேறு சான்றோர்கள் நம்ம பகுதியில் வாழ்ந்திருக்காங்க, இப்ப அதுல வந்து திருநான சம்பந்தரும் பசிப்பிணி ஆற்றிருக்காரு அப்படிங்கறதுக்கு நம்ம பாடல்கள் மூலியமா எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பசிங்கிறது ஒரு பிணி, பசிப்பிணி அப்படின்னு பிடிச்சுடுது, புத்தரே இங்க புத்தரானது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 விஷயத்த பத்தர், முதல்ல பசினால உள்ளவன், அப்புறம் நோயினால இருந்தவன், அப்புறம் மூப்புனால போனவன், அப்புறம் இறந்து போனவன், அதனால முதல்ல புத்தரை பாதிச்சதே பசிதான்,

0: அதனால இந்த பசிப்பிணிய போக்கணும். அதுக்காக அருளாளர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஞான சம்பந்தர் அதுல ஒரு அற்புதமான விஷயத்தை நிகழ்த்தினார். இதோட ஆபுத்திரன் கையில ஒரு அருமையான அட்சய பாத்திரம் இருந்தது. மணிமேகலை கைக்கு கிடைச்ச அட்சய பாத்திரம் இருந்தது. திரௌபதி கையிலும் அட்சய பாத்திரம் இருந்தது. அதெல்லாம் பசிப்பிணி ஆற்றுவதற்கு பயன்பட்டது. அப்போ திருவிழிமிழலைங்கிற ஒரு ஊர் பஞ்சம் வந்து போச்சு. நம்ம தமிழகத்திலயும் ஒரு காலத்துல பஞ்சம் வந்திருக்கு, இந்தியாவிலயே பஞ்சம் வந்திருக்கு, பர்மாவில இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அப்படி பசிப்பிணி வந்து போச்சு. அப்போ ஞான சம்பந்தர் இறைவன் கிட்ட போய் கெஞ்சுற, அடியார்கள்லாம் பசிப்பிணியினால இறந்துருவாங்க போல் இருக்கு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே, இந்த ஜெகத்தினை எரித்திருவார் பாரதியார். அப்ப யாருமே பசியினால சாகக்கூடாதுன்னு அருளாளர் நினைக்கிறாங்க. வள்ளலார் பாருங்க, இன்னைய வரைக்கும்
1: அணையா விளக்க அன்னைக்கு ஏற்படுத்தின அந்த அணையா அடுப்பு வந்து இன்னைக்கும்
0: எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால இவர் இறைவன் கிட்ட போற போன உடனே படிக்காசு கேட்கிறார். இறைவன் பலிபீடத்துக்கிட்ட படிக்காசு வைக்கிறார். அதை எடுத்து கடையில போய் சாமான் எல்லாம் வாங்கி சாப்பாடு போடுற இவர். இந்த பாடல்ல நான்கு பாடல் முக்கியமா செய்வர்கள் அடியார்கள் பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க, இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இறைவனுக்கே நேரா பூஜை பண்றோம் பாருங்க, சாதம் வச்சு தேங்காய் எல்லாம் உடைச்சு நைவேத்தியம் பண்றேன், அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறோம் பாருங்க, அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க. அப்ப கொஞ்சம் எஃபெக்ட் கூட மகேஸ்வரன் ஆயிடுறாரு அவரு. அப்போ நாலு பாடல் பாடணும். நம்ம வீட்டுல யாராவது அடியார்களுக்கு சாப்பாடு போட்டா ஒரு பாடல் இந்த சேக்கிழார் இந்த ஊர்ல அதை பதிவு பண்றார் ஞான சம்பந்தர் சார்பார். அல்லார் கண்டத்து அண்டர் பிரான் அல்லார் கண்டம். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நீலகண்டத்தை பத்தி சொன்னேன், கண்ட சிவப்பு கருப்பா மாறி போச்சு. அல்லார் கண்டத்து அண்டர் பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லார் என்ற வளம்பெருக பரமநடியாரானார்கள் எல்லாம் எய்து உண்டவென இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டான் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார். நமச்சிவாய நமச்சிவாய சொல்லி ரெண்டு
1: அடித்து
0: அடிச்சு சாப்பாடு போட்டாங்க சார். எப்பேற்பட்ட விஷயம் பாத்தீங்களா, சாப்பாடு போய் சாப்பிடுறதும் இல்ல, வாங்க வாங்க வாங்க சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்குன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாரா.
1: நான் இப்ப ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன் கேட்டுட்டு நம்ம பேசுவோம்.
0: பசிய பத்தி கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு மாயா பஜார்ல ஒரு பாட்டுங்க.
1: ரொம்ப அருமையான ஒரு பாட்டுங்க. அது அந்த காலத்துல திரைக்காட்சியில பார்க்கும் போது லட்டு பெரிய இனிப்பு வகைகள் இதெல்லாம் ரொம்ப வரிசையில வந்து கடகட கடக்கடன்னு ஒரு வாய் உள்ள போற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்ப உள்ள தொழில்நுட்பம் வேற, அந்த காலத்துல வந்து அதுக்கு சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல அந்த சின்ன வயசுல நான்லாம் படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காட்சி. அந்த பாடல வந்து இப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: கல்யாண சமையல் சாதம்.

0: திருநான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அன்றைய சமூகத்துல வந்து மூட நம்பிக்கை இதுவும் இருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு இவர் ஏதாவது பாடலாம் பாடியிருக்காரா, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: திருமறைக்காடுன்னு ஒரு ஊருக்கு ஞான சம்பந்தரும் அப்புறம் அங்க இருக்காங்க.
0: திருமறைக்காடுன்னு வேதாரண்யம்,
1: வேதாரண்யம் அது அப்படியே நேர் தமிழ் படுத்தினா திருமறைக்காடு. அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த மறைக்கதவும் திறக்கவும் மூடவும் பண்ணாங்க. அப்போ அப்பர் சுவாமிகள்ட்ட திருஞான சம்பந்தர் சொல்ற, நான் மதுரைக்கு போறேன், எனக்கு ஒரு ஓலை வந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மகாராணியும் அமைச்சரும் ஓலை அமைச்சிருக்காங்க, நான் அங்க போயிட்டு அங்க சமண சமயம் மேலோங்கி இருக்கான், சைவ சமயம் குறைந்து இருக்கான் அப்படிங்கறதுனால அங்க போயிட்டு வரேன். அப்போ திருநாவுக்கரசர் சொல்றார், அப்பர் நாளும் கோளும் சரியில்லை, இப்பொழுது தாங்கள் அங்கே போக வேண்டாம்னு சொல்ற. ஞான சம்பந்தர் சொல்ற, நாளாவது கோளாவது சகுனமெல்லாம் சிவபெருமானுக்கு நல்லதே செய்யுங்கிற. இப்ப கூட பாருங்க, பூனை குறுக்க போச்சுன்னா போக கூடாதுங்கிறான். சகுனங்கள் எல்லாம் பாக்குறோம், இப்பவும் சகுனம் பாக்குறோம்.
0: பள்ளி சத்தம் போட்டா அதுக்கு ஒரு சகுனம் சொல்ற.
1: பஞ்சாங்கத்துல தீய சகுனம் நல்ல சகுனம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இன்னைய வரைக்கும். ஆனா ஞான சம்பந்தர் தூள் தூளாக்கி காட்டுற. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்த நூலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிகவே நல்லது செய்யுமா, கெட்டதே கூட நல்லதா செய்யும் சகுனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நம்பினால் எந்த சகுனமும் பார்க்க வேண்டியது இல்லைன்னு ஒரு பெரிய பாடல். இப்போ உங்க வெளியில போகணும் சொல்லும்போது சகுன பிசகு நம்ம நினைச்சா இந்த பாடலை பாடிட்டு போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லிருக்காங்க. அதுல இன்னொரு நுணுக்கம் கூட இருக்குங்க. எம்போடு கொம்படாமை இவை மார்பிலங்கு எருதேறு ஏழையுடனே பொன்பதி மத்தமாலை புனல் தூடி வந்தன் உளமையை புகுந்ததனால் ஒன்பதுடன்று ஏழு பதினெட்டடாறு உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. முதல்ல ஏழு நாளை சொல்லிட்டாருங்களே, ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த பாட்டுல ஒன்பதோடு ஒன்று பத்து, ஒன்பதோடு ஒன்று ஏழு, ஒன்பது ஒன்னு பத்து, பத்து ஏழு பதினேழு, அதோடு பதினெட்டு முப்பத்தி அஞ்சாச்சு. அடுத்தது ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினெட்டு ஆறு, அப்ப நாப்பத்தொன்னு வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் வர்றது பௌர்ணமியும் அமாவாசையும். இது முக்கியமா சொல்ற, பதினஞ்சு திதிகளாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாலும் எந்த தீங்கும் வராதுன்னு ஒரு அருமையான பதிவு பண்ற ரெண்டாவது பாட்டுல. இப்படி சகுனத்தை எல்லாம் உடச்சி எறியக்கூடிய பெரிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. நாமும் சகுனம் பார்க்க வேண்டியதுல இறைவனை நம்பிக்கொண்டு செல்லலாம்.
0: அருமையான கருத்துக்கள் எல்லாம் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அவருடைய வாழ்க்கை இறுதி, அவர் எங்க முக்தி அடைந்தார், எப்படி அடைஞ்சாரு, இந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: அவர் இறைவனோடு கலக்கும் நிலையை தாங்கள் கேட்டீர்கள். என்றாலும் அவர் தீண்டாமை தீண்டாமை இன்னை வரைக்கும் இருக்குங்களே, அதை ஒழித்தார். அவருக்கு யாழ் வாசித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் தீண்டத்தகாத இனத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படக்கூடியவர். அவருக்கு திருநீல நக்கர் என்ற யாழ்ப்பாணர் வீட்டில் வேள்வி பக்கத்தில் அவருக்கு இடம் கொடுத்தார். வேள்வி வளஞ்சொழித்தது என்றால் தீண்டாமையை இறைவனே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஞான சம்பந்த தீண்டாமையை கண்டிக்கிறாருங்கிற ஒரு பெரிய சமுதாய புரட்சி செஞ்சிருக்கிறார். இசை நுணுக்கம் பண்ணிருக்கிறாருங்க. இசையில தாளக்கட்டுக்கே பயன்படாத யாழ் மூறி படலம் பாடியிருக்கார். யாராலும் செய்ய முடியாத அற்புதம். மாலை மாற்று பதிக நெடிலே காழிச்சி மாமான் அப்படி பெருசா பாடியிருப்பார்.
0: நெடில் வார்த்தைகளே
1: ஆமா, அப்படி குறியிலையும் பாடியிருப்பார். பிடி எது உரை உமை கொள்ள

0: வழிபடும் அவர் இடர் கனி கண்ணபதி வர அருளின் மிகு கொடைபடி வேந்தர் பயில் வலிவல முறையிறையே
1: குரில் சொற்களை வச்சே பாடுறது
0: பாடியிருப்பார். ஏகபாகம்னு இப்படி எல்லாம் பிரமாதமான பாடியிருக்கார். அதோட அவருடைய வர்ற வரலாறுல உயர்ந்ததா எளியன் கருதக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா மயிலை பதியம். மயிலையில அற்புதமான திலம் திலமாக நல்ல அழகான பொருள்களை படைத்து அதிலிருந்து திலோத்தமையை கண்டே பிரம்ம பெருமான் மயங்கினார் என்றால் ஞான சம்பந்தர் பூம்பாவை பேரழகியை உயிர்ப்பித்து அந்த பெண்ணை தன்னுடைய மகனாக பாவித்தார் என்று சொன்னால் இவருடைய ஒழுக்க நிதி என்னன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை நிறைவா தாங்கள் கேட்ட அந்த
1: முக்தி நிலை.
0: யாம் பெற்ற இன்பம் இந்த உலகமே பெறணும், அதான் முக்கியங்க. நான் மட்டும் சௌரியமா இருந்த போருமா, இந்த உலகமே சௌரியமா இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு ஒரு வடமொழி சொல், உலகமே வாழ வேண்டும் அப்படின்னு சொல். அன்டு த லாஸ்ட் அப்படின்னா எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மில்டன் கவிதை இது. அப்போ எல்லாரும் நலமா இருக்கணும்ங்கிறதுனால ஞான சம்பந்தர் கடைசியில நல்லூர் புறமணம், இப்ப ஆச்சாள்புறம்னு பேரு, அந்த ஊருக்கு போற. ஞான சம்பந்தர் முக்தி அடையலாம் நினைச்சு ஒரு பெரிய வேள்வி குண்டம், பெரிய தீ பிழம்பு அங்க உருவாக்குறார் இறைவன். இதுல போங்க ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் தான் மட்டும் அதுல போக விரும்பல, தந்தையார் தாயார் முருகநாயனார் திருநக்கநாயனார் முதல்ல சொன்ன திருநீலநக்கர் அவருடைய மனைவி, அப்புறம் அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் முக்திக்கு வாங்க, எல்லாரும் முக்திக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரா. எல்லாரும் முக்தியில கலந்து, ஏன்னா ஞான சம்பந்தர் முன்னாடி போயிட்டா மத்தவங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும், தீ நின்றுடும், எல்லாரையும் மோட்சம் போனாரா. ஒரே ஒரு சிறு கருத்து, அங்க வீட்டு விளக்கான பொண்ணு அங்க இருந்தா, நான் இப்ப போக முடியாது அதனால பெருநெருப்புக்கு ஈரமில்ல நீயும் போம்மா என்று சொல்லி அவளுக்கும் முக்தி கொடுத்துட்டு தானும் அங்கே அந்த முக்தியில் அடைந்தார். அந்த நாள் தான் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்துல ஆச்சாள்புரத்துல இன்றும் அந்த உற்சவம் நடக்குதுங்க. அடிக்கடி நான் போயிட்டு இருக்கேன் அந்த உற்சவத்தை கண்ணால காண்பேன். அப்போ எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை ஞான சம்பந்தர் செய்தார். அவர் திருவடி போற்றுவோம் என்று நிறைவு செய்கிறேன்.
1: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு தேர்ந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: இதுவரை திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும்
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:12.
4: குறளமுதம் தெரிந்து செயல் வகை 47வது அதிகாரம் 7வது குறட்பா.
5: எண்ணி துணிக கருபம் துணிந்த பின் எண்ணோபம் என்பது இழக்கு.
4: நன்றாக எண்ணிய பின்னரே ஒரு செயலை செய்ய துணிய வேண்டும். துணிந்த பின்னர் எண்ணுவோம் என்று எதையும் நினைப்பது குற்றமாகும்.
5: எண்ணி துணிக கருபம் துணிந்த பின் எண்ணோபம் என்பது இழக்கு.
4: குறளமுதம் கேட்டீர்கள்.
6: இனிய உலகம்.

0: இனியும் தாங்குமா?
1: விவசாயிகளின் நண்பன் பாம்பு. என்னடாவ விவசாயிகளின் நண்பன் மண்புழுதானே அப்படின்னு பாக்குறீங்களா? இந்தியாவில மொத்தம் 230 வகையான பாம்பு இனங்கள் இருக்கு. அதுல சுமார் 50 இனங்களே நச்சுத்தன்மை வாய்ந்தது. தமிழ்நாட்டுல இந்திய நாகம், கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு அப்படின்னு 4 வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்குதுங்க. இந்த விஷம் உணவுக்காக, பிற உயிரினங்களை சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் பயன்படுது, மனிதர்களை தாக்குறதுக்காக இல்லை. நாம அந்த பாம்பு மீது தெரியாம மிதிக்கும் போதும், இல்ல நம்ம கை கால்கள் அது மேல படும்பொழுதும் தான் அது கடிக்க செய்யுது. அதே போல இந்த வகை பாம்புகள் பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல மட்டும் வெளியே வந்து உணவை தேடுமா, பகல் நேரங்கள்ல எங்கேயாச்சும் பதுங்கிதான் இருக்கும். ஒரு எலிய சாப்பிட்டாலே பாம்புகள் சுமார் 1 வாரம் வேறு எதுவுமே சாப்பிடாம இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் பல நேரங்கள்ல இந்த வகை பாம்புகள் நம்மளோட கண்களுக்கு தெரியறதே இல்லை. அது சரி, விவசாயிகளின் நண்பன் பாம்பு அப்படின்னு சொன்னியே, அது எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வயல்வெளிகள்ல நெற்பயிர்கள்ல இருக்கிற கதிர்களை எலிகள் சாப்பிட்டு சேதம் செஞ்சிடும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த மாதிரியான எல்லா வகை எலிகளையும் பிடிச்சு பாம்புகள் சாப்பிட்டுரும், நெற்பயிரும் பாதுகாக்கப்படும். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னது சரிதானே? அது சரி, பாம்புகள் பழிவாங்கும், பால் குடிக்கும், மகுடி வாசிக்கும் சத்தத்துக்கு ஆடும், புற்றுக்குள்ள வாழும், மாணிக்க கற்களை உமிழும், இப்படியெல்லாம் பல மூட பழக்க வழக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டுதான் இருக்கு. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றாரு விலங்கியல் துறையின் முன்னாள் பேராசிரியர் ஆல்பர்ட் ராஜேந்திரன் அவர்கள். ஓகே, இப்ப பாம்புகளை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? 1 வருஷத்துக்கு பாம்புகளால மட்டும் உலகத்துல சுமார் 1 லட்சம் பேர் இறக்குறாங்க. பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு மக்கள் போறதே இல்லையா, ஏன்னா அங்க 5 மீட்டருக்கு ஒரு பெரிய பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாம்புகளும் 2 தலைகளோட பிறக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதுல வேடிக்கை என்னன்னா, 2 தலையும் உணவு சாப்பிட சண்டை போடுமா. பாம்புகள் அதன் வாய 150 டிகிரி அளவுக்கு திறக்க முடியுமா? 150 டிகிரியா? 150 டிகிரினா எப்படின்னு உங்க வாய நீங்களே திறந்து பாக்குறீங்களா? அதுதான் முடியாது. பாம்புகள் மகுடி சத்தத்துக்கு ஏத்த மாதிரி அசையாதான், பாம்பாட்டியின் உடல் அசைவுக்கு ஏத்த மாதிரி தான் அசையுமா. பாம்புகள் கண்ணை திறந்துட்டே தான் தூங்குமாங்க. சரி சரி, நீங்களும் அப்படி தூங்க முயற்சி செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க,
0: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேகனிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில கோழி வளர்ப்பு நேர்முகத்துல பங்கேற்கிறாங்க. புதுக்கோட்டையிலிருந்து ஏ அனிதா அவர்கள். 2:30 உழவர் உள் அரங்கம் நிகழ்ச்சியில கற்பனையில் கலை வடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாறு நிகழ்ச்சியில். இன்று தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜ சார்லு வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம். நிகழ்ச்சியில் துவக்கமாக வந்தரங்க என துவங்கும் சம்பந்தர் தேவாரம்.

தருவது நீரு ஆலமதுண்டம் இடத்தையும் ஆலவாயான் திருவீரே. குண்டிகை செய்யர்களோடு சட்டியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரம் பே சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள். பக்கவாத்தியங்களாக டிவி ராமானுஜாச்சாரலு, வயலின் அமிர்தராஜன், நல்லூர் எம் முருகானந்தம், மிருதங்கம். நிகழ்ச்சியில் நிறைவாக பொன்னார் மேனியனே என துவங்கும் சுந்தரர் தேவாரம்.

நேர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சார நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்கள். பக்கவாத்தியங்களாக டி வி ராமானுஜாச்சாரியார் அவர்கள் வயலில், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறியச் செய்தவர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு

0: அக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் அக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின்போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர்

0: டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாபூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கிறது கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும்தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி மிக்ஸி கிரைண்டர் லைட்டு ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கோங்க.
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்ஸ் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி 102.1 பாப்கார்னர்.

ஆகாஷ்வாணி நேரம் பகல் 1 மணி. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் நேயர்கள் கேட்க இருப்பது அஞ்சல் அட்டைகளில் மை சிந்திய உங்கள் அன்பு வேண்டுகோளுக்காக காலத்தால் அழியாத உங்கள் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மதுர கீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள், வேலாயுதம் திரவிய மலர் துர்கா.

தேவி, தன்விக் சந்துரு, விஸ்வா, அருண், வீரமுத்து, பெரியகண், ஜெயசுதன், முத்துக்கண்ணன், சிவகாமி, குருபிரியா, பிரணித், நல்லுசாமி, இவங்கெல்லாம் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எந்த படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்க போகுதுன்னா, இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து. பாடியவர் பி. சுசிலா அவர்கள்.

கருப்பு வெள்ளை காலத்து காவிய காணங்களாய் மதுர்கீதம் நிகழ்ச்சியில வலம் வரப்போகும் அடுத்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கீரனூர் கீரை எஸ் ஏ சாமி

0: மில்டன் மேரி, மில்டன் ராஜ் ரெக்ஸி, தாமஸ் ஆண்டோ.
1: தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா

எழுத்தால் அழியாத காவிய கானங்களாய் மதுரகீதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கா முருகேசன், மு அம்பிகா, மு காயத்ரி, மு காமாட்சி, இவங்க எல்லாருமே இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாடல் அப்படின்னா கௌரவம் திரைப்படத்தில் இருந்துன்னா இந்த பாடல் ஒழிக்க போகிறது. இந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்.

டிஜிட்டல் யுகத்திலும் இன்றைய கடிதங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் ரொம்பவே அழகுங்க. அப்படியே மதுர கீதம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் இந்த திரைப்படத்திலிருந்துனா பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் யாருன்னா பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாக்கவி, வர்கா, ஹரி, ஹரிணி, ஹேமா, சபரி, லக்ஷா, லக்ஷி, லிசாந்த், மனவை, கே சந்திரசேகர், பார்த்திபன் அவர்கள்.

டிஜிட்டல் யுகத்திலும் கைப்பட எழுதிய கடிதங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்குல்ல. அந்த அழகிய அஞ்சல் அட்டைகளில் ஒளிந்திருக்கும் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் அசை போட விரும்பும் அந்த பழைய காலத்து பொற்கால பாடல்களையும் இணைக்கும் பாலமான மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து ஒலிக்க போகுதுன்னா, தாய் சொல்லை தட்டாதே இந்த படத்திலிருந்து தான். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கரூர் தான் தோன்றி மழை, செல்வராஜ், பெரியநாயகி, த்ரிஷ், ராம்ஹேஷ், காயத்ரி, அரங்கண்டநல்லூர், நாராயணன், திருவானக்கோயில், ராகவ், வெங்கடேஷ், சாந்தி, குமார், வெற்றி செல்வன்.

கருப்பு வெள்ளை காலத்து காவிய கானங்களாய் மதுரை கீதம்ல பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாம கேட்க போற அடுத்த பாடல் என்ன? அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர்கள் யாரு அப்படின்னா, குண்டுமணி பிச்சை முத்து அவர்கள். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, முகராசி திரைப்படத்திலிருந்தான் பாடல் ஒலிக்கிறது. அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: மதுர் கீதம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க போகிற அடுத்த பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் சிறுகாம்பூர் குறிஞ்சி நகர் கே மதியழகன், சாந்தினி தேவி, மதுபாலன், செந்தமிழ் செல்வி, கனிமொழி, அமர்நாத், காவ்யா அவர்கள் இவர்களின் விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது TM சவுந்தரராஜன் அவர்களின் குரல்களில்.
1: தம்பி.

அஞ்சல் அட்டையின் ஓரங்களில் நீங்கள் சிந்திய அன்பை சொல்ல ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்ட அந்த பாடல் எந்த படத்திலிருந்து ஒழிக்கப் போகிறதுனா, நீ ஒரு மகாராணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கப் போகிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் தின்னியம், தனபால், மல்லிகா அவர்கள்

0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்கு.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

கருப்பு வெள்ளை காலத்து காவிய காணங்களாய் இனிதே மலர்ந்தது மதுரை கீதம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்பாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினே உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம்சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப் பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப் பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் தொடர்பாக தகர்க்கும் போது போதைப் பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாட்டை

0: உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதை பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதை பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும் விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தர்மபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெயிலுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மகரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
4: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச

0: ராயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. நைட்டு இப்ப நாங்க வந்து கையங்கலமா புடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
1: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒருசில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: of a new T20 cycle for India, who will be playing its first T20 international since lifting the T20 World Cup. Captain Shreyas Iyer will lead a young squad that includes 15-year-old batting prodigy Vaibhav Suryavanshi. In the FIFA World Cup, Australia has qualified for the knockout stage after playing out a goalless draw against Paraguay in their Group D clash at the San Francisco Bay Area Stadium this morning. In another Group D fixture, Turkey signed off its World Cup campaign on a positive note with a 3-2 victory over the USA at Los Angeles Stadium. In another match, the Netherlands outclassed Tunisia by 3-1 in Kansas City to top Group F and set up a knockout clash with Morocco. In another Group F fixture, both Japan and Sweden stormed into the round of 32 as they played a 1-1 draw at the Dallas Stadium this morning. Japan will now face five-time champion Brazil in the next round. Ecuador also advanced to the knockout stage, beating Germany 2-1 in a Group E clash at the New Jersey Stadium early this morning. In men's hockey, India will face arch rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:20 p.m. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for united fight against drugs, says drug menace poses threat to national security and future of youth. Uttar Pradesh police arrest 8 people in connection with Ram Mandir donation embezzlement case. India, along with 34 nations, signs US-led initiative to build resilient AI supply chains. Prime Minister Narendra Modi recalls sacrifices of Hazrat Imam Hussein on Muharram. In men's cricket, India to take on hosts Ireland in T20 International in Belfast this evening. All eyes on debutant prodigy Vaibhav Suryavanshi. And Australia qualify for knockout stage after goalless draw against Paraguay in Group D clash in FIFA World Cup. With that, we end the midday news.
1: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் இப்பொழுது 2:15. இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில். இப்போது கோழி வளர்ப்பு. படிச்சது மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம், ஆனா இப்ப பாக்குற வேலை விவசாயம். என்ன இது, எல்லாருமே விவசாயத்தை விட்டு வேற வேலைக்கு போவாங்க, இவங்க என்ன மருத்துவம் சார்ந்த பணியிலிருந்து விவசாயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, அவங்கள சந்திக்கும் போது நாங்களும் அதே கேள்வியதான் அவங்கள்ட்ட கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்ன பதில், சுயதொழில் செய்யணும் அப்படின்ற முடிவெடுத்தேன், அது விவசாயமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்குமே அப்படின்னு தான் விவசாய தொழிலை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாங்க. 4-5 மாடுகள்ல இருந்து தன்னுடைய சுயதொழில் கனவை தொடங்கின புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பிலிவளம் பகுதியை சேர்ந்த ஏ அனிதா அவர்களுடைய பயணம் இப்போ எந்த அளவுல இருக்கு, இதுல இவருக்கு கிடைத்த அனுபவமும் அங்கீகாரமும் என்ன, தெரிந்து கொள்வோம் இந்த நேர்முகத்திலிருந்து.
3: ஃபர்ஸ்ட் எடுத்தனும் மாடு
4: வாங்கணும்.
3: என்ன ரகம்?
4: ஜெர்சி வாங்கணும் சார்.
3: சரிங்க.
4: ஒரு 4-5 மாடு வாங்கணும். பால் வென்றுட்ட பால் ஊத்திட்டு இருந்தோம், அது எங்களுக்கு சரியா வரல. அதுக்கப்புறம் ஆவின் சொசைட்டி ஒன்று பதியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிஞ்சு நானே அதை நடத்திட்டு இருக்கேன். நான் தான் செக்ரட்டரி.
3: பாலெல்லாம் சேர்க்கறதுக்குள்ள பெரும் பாடெல்லாம் இருக்கும்.
4: இல்ல, எங்க ஊர்ல எல்லாருமே பால் கொண்ட வெளியில கொடுக்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க.
3: அதனால
4: ஒரு சொசைட்டி ஒன்று ஆரம்பிச்சு எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே அங்கனுக்குள்ள பக்கத்துல இல்லைன்னா ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டர் நடந்து கொண்டு போய் பால் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது பக்கத்திலேயே ஊருக்குள்ளேங்கிறதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு.
3: சரிம்மா, நீங்க இப்ப போய் ஆவின்ல ரெஜிஸ்டர் பண்றதுனா அது ஒரு பெரிய ப்ரொசீஜரா இருக்கு.
4: எல்லாமே பண்ணனும்.
3: ஆவின்ல வந்து ஒரு முகவர் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க.
4: ஆவின்ல வந்து நம்ம முகவர் ஆகணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சங்கத்தை ஒன்று ஏற்படுத்தணும். அதுக்கு வந்து 11 உறுப்பினர்கள் சேர்க்கணும். சேர்த்து டிஆர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அங்கே பால்வளத்துறையில் வந்து அவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம தீர்மானம்லாம் போட்டு நம்ம உறுப்பினர்கள்லாம் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் இங்கே லெட்டர் கொடுத்தோம்னாக்கா அவங்க பர்மிஷன் கொடுத்து நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஒரு நம்பரோட. இப்போ எங்கள் சங்கத்தோட நம்பர் வந்து டிஆர்டி 2252 பிலிவளம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம்.
3: சிறப்பு. இப்போ உங்கள் சங்கத்தில் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்க?
4: 50 பேர் இருக்காங்க.
3: 50 பேர் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கலெக்ட் பண்ணி ஆவின்?

0: கொடுக்குறீங்க?
1: சம்மர் டைமில் வந்து காலையில் ஒரு 100 லிட்ரு, சாயந்தரம் ஒரு 70-80 அப்படி போயிட்டுருக்கு. மழை காலத்தில் வந்து செப்டம்பர் அக்டோபர்லலாம் காலையிலே ஒரு 160லேருந்து 200 லிட்ரு போகும், சாயந்தரம் 120 லிட்ரு போகும்.
0: ஏமா, வெயில் காலத்தில் இவ்வளோ குறையுது பால், மழை காலத்தில் அவ்வளோ கூட வருது. ஆனால் தேவைக்கேற்ப தான், மழை காலத்தில் தான் டீ குடிக்கணும்னு தோணும், கரெக்டாக தான் வேலை செய்யுது. ஆனால் ஏன் அந்த வெயில் காலத்தில் குறையுது
1: வெயில்
0: பால்
1: காலத்தில்
0: உற்பத்தி?
1: மாடுகளுக்கு?

0: காலத்துல குறையுது,
1: வெயில்
0: பால்
1: காலத்துல
0: உற்பத்தி.
1: மாடுகளுக்கு மேய்ச்சல் இருக்காது, அதனால பால் உற்பத்தி குறைஞ்சிரும்.
0: சரிம்மா, நீங்க ஒரு செக்ரட்டரியா இருக்கிறதுனால, அதனுடைய செயலாளராக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அதுல?
1: ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு அப்படின்னு ஒரு அடையாளத்தை வந்து முதல்ல நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ எல்லாருக்கும் புலிவளத்துல தெரியும் அப்படின்னா, பால் சொசைட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா எனக்கான அடையாளம் அது ஃபர்ஸ்ட்.
0: அனிதா அப்படின்னா தெரியும்.
1: தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு அது ஒரு சேவை மாதிரி. அவங்க பால் கொண்டா ஊத்துறதுக்கு பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே சௌரியமா இருக்குது. எத்தனை மணிக்கு கொண்டு வந்தாலும் வாங்கிக்குவோம், அதனால அது ஒரு சௌரியமா இருக்குது. எனக்கு வந்து அதுல வந்து 6000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. காலையில ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம் நாங்க அதுல வேலை பார்ப்போம்.
0: சிறப்பு. அதாவது நீ முதல்ல 49 பேத்துக்கு ஒரு உதவி பண்ணிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயமா. சிறப்பு. மாடு வளர்த்தீங்க, அப்புறம் எப்படி விவசாயத்துக்குள்ள வந்தீங்க?
1: மாடு வளர்த்தோம், அதுக்கு வைக்கோல் கிடைக்காம ரொம்ப தூரம் அலைஞ்சது பண்ணோம். சரி, விவசாயம் பண்ணா வந்து மாட்டுக்கு வைக்கோல் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் இது. அந்த மாட்டோட எருவெல்லாம் வந்து குப்பையா பயன்பட்டுச்சு, அதுக்காண்டிய விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல இறங்கணும்.
0: சரிம்மா, நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல நிலம் இருக்கணும்ல, விவசாயம் பண்றது நிலம் இருந்ததா உங்கள்ட்ட?
1: நிலம் கொஞ்ச நிலம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம்.
0: சரிங்கம்மா. அப்புறம் அதுக்கு தண்ணி பாசனம் அதெல்லாம் எல்லாம் பார்த்து செஞ்சீங்களா, இல்ல உங்களுக்கு ஆத்து பாசனம் அது மாதிரி?
1: எங்களுக்கு கேணி பாசனம் இருக்குது.
0: நல்ல தண்ணி ஊத்தலாம் இருக்கமா?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சரிங்கம்மா. அப்புறம் என்ன, நெல் போட்டீங்களா இல்ல வேற எதுவும் வச்சு?
1: நெல் தான், கவுனி.
0: அதுவும் பாரம்பரிய அரிசியா? சரிம்மா.
1: சாப்பாட்டுக்கு டீலக்ஸ் தான் போடுவோம், பொன்னில அது ஒரு ரகம், அது பண்ணிக்குவோம். கவுனி போடுவோம், ரெண்டும் மாத்தி மாத்தி பண்ணிக்குவோம்.
0: அதெல்லாம் உங்களுடைய உணவு தேவைக்காகவா இல்ல
1: வெளியிலயும் கொடுத்துருவோம் சார்? எங்களோட தேவைக்கு வச்சுட்டு பாக்கிய வந்து எங்க கிராமத்துக்குள்ளே கொடுத்துருவோம். கவுனி எல்லாம்
0: உங்க ஊர்லயே சேல்ஸ் ஆயிருக்கு?
1: பண்ணிக்கலாம்.
0: இப்ப மாடு வளர்த்தீங்க, மாட்டுக்கான உணவை கொடுத்துட்டீங்க, எப்படிமா கோழி வளர்ப்புக்குள்ள வந்தீங்க?
1: மறுபடியும் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணப்பதான் சரி கோழி வளர்ப்பு பண்ணலாம் அப்படின்னு நாட்டுக்கோழி வளர்த்து பார்த்தோம். நாங்கள் போகிற வழியில் வர்ற வழியில் பார்க்குறப்போ அந்த மாதிரி பண்ணைகள் இருந்ததை பார்த்துட்டு சரி நம்மளும் அது மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். பொருளாதார வசதி இல்லாததுனால கம்பெனிக்காரங்கள்ட்ட பேசி அவங்க எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா லோன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் பண்ணையை ரெடி பண்ணி இப்போ நாங்கள் நல்லா சக்ஸஸாக பேங்க்ல வாங்கின லோனையும் கட்டிக்கிட்டு தொழிலையும் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம்.
0: இதுக்கு ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? கோழி வளர்ப்பு
1: பயிற்சி எடுத்துக்கிட்டோம் சார். புதுக்கோட்டையில் கால்நடை மருத்துவமனையில் போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்.
0: எத்தனை நாளுமா பயிற்சி?
1: 1 மாசம் கொடுத்தாங்க.
0: என்ன நாளமா சொல்லி கொடுத்தாங்க?
1: கோழி வளர்ப்பு, நோய் தடுப்பு மேலாண்மை, சந்தைப்படுத்துதல் எல்லாம் பத்தி சொல்லி கொடுத்தாங்க.
0: எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. 1 மாசமும் எதுவும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்களா? எதுவும் கட்டணம் எதுவும் வாங்கிட்டாங்களா?
1: சார் சொல்லி கொடுத்தாங்க, எதுவும் கட்டணம்லாம் எதுவும் வாங்கிக்கல. இப்பவுமே நம்ம கோழிகளுக்கு எதுவும் பிரச்சனை, ஆடு மாடுக்கு எதுவும் பிரச்சனைன்னு எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு மெடிசன்லாம் நமக்கு வந்து எழுதி ஃபோன்ல அனுப்பிச்சு விடுவாங்க, நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம்.
0: சரிம்மா. இப்போ நீங்க நாட்டுக்கோழி வளர்க்குறேன்னு, ஆனா கம்பெனிக்காரங்க கொடுத்தாங்கன்னா பிராய்லர் தானே வளர்க்க?
1: நாட்டுக்கோழி தனியா நாங்க வளர்க்குறோம் சார், பிராய்லர் கோழி வந்து கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க.
0: கம்பெனி கொடுக்குறாங்க. கோழிக்காக
1: காலையில தீவனம் வைப்போம், தண்ணி வைப்போம். சின்ன குஞ்சுகளா இருக்கையில வெளியில திறந்து விட மாட்டோம். கோழியோட சேர்த்து ஒரு கூண்டுல அடைச்சேதான் வச்சிருப்போம். ஏன்னா காகம், பிராந்து, கீரி இதெல்லாம் பிடிச்சிரும், அதனால திறந்து விட மாட்டோம். 2 கோழி சேர்ந்த மாதிரியே அடை வச்சு ஒரு கோழியில குஞ்சுகளை சேர்த்து விட்டுட்டு ஒரு கோழியை வெளியில விட்டுருவோம் சீக்கிரம் முட்டையிடுறதுக்காக. அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு அந்த கோழியும் வெளியில விட்டுருவோம். அது மாதிரி நாங்க குஞ்சுகளை பராமரிக்கிறதுக்காண்டி அதை நாங்க அது மாதிரி பண்ணிக்குவோம் சார்.
0: நீங்க சொல்ற ரொம்ப பெரிய விஷயமா இதுல நிறைய இருக்கு. அப்புறம் என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்கிறத சொல்லுங்க இந்த கோழிகளுக்கு, நாட்டு கோழிகளுக்கு.
1: நம்ம வீட்டுல மிஞ்சிற சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கொடுப்போம், அரிசிகள் கொடுப்போம். கடையில விக்குது கோழி தீவனம்னு சொல்லிட்டு சோளம், கம்பு எல்லாமே சேர்ந்து கலந்தது, அதுவும் வாங்கி கொடுப்போம். ஏதாவது நோய் மாதிரி வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்க சின்ன வெங்காயம், துளசி அதெல்லாம் கொடுப்போம்.
0: இந்த இப்பெல்லாம் மழை பெய்யுது இல்லம்மா, அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்பாங்களே, அதெல்லாம் எப்படிமா சமாளிச்சுக்கிறீங்க நாட்டுக்கோழி வளர்க்கும் போது?
1: எந்த நோய் வரல அது மாதிரி.
0: வேற அதாவது கோழி இப்ப வந்த ஒருபாடு அதுக்கு எதுவும் தடுப்பூசி எதுவும் போடுறீங்களா நாட்டுக்கோழி
1: வர்றதுக்கு முன்னாடியே போட்டுறணும் சார்.
0: என்ன டயத்துல போடுவீங்க?
1: கோழி குஞ்சுகள் பொறிச்சு 1 வாரத்துல வேக்சின் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு ஒரு வேக்சின் போட்டுக்குவோம். அது வந்து கண்ணுலையும் மூக்குலையும் 1 சொட்டு கொடுப்போம் அந்த வேக்சின்.
0: அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பாட்டுக்கு
1: இயல்பா
0: இருக்கும். அப்புறம் நீங்க விக்கிற வரையும் வேற எந்த வேக்சினும் போட மாட்டீங்க?
1: பக்கத்துல நிறைய கோழிகள் இருந்துச்சுன்னா அதுகளுக்கு நோய் இருந்துச்சுன்னா அதுலதான் அது வந்து நோய் பரவுறது. நாங்க தனியா வச்சிருக்கனால அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது இல்ல.
0: சரிங்க. இப்ப நீங்க வந்து பிராய்லர் கோழினா கூட இந்த கோழி அந்த கோழின்னு ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. நாட்டுக்குள்ளி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அது பாட்டுக்கு அலையும். எப்படிமா இந்த கோழிக்கு தான் வந்து நான் சொட்டு மருந்து போட்டேன், 1 வாரத்துல 1 மாசத்துல வேக்சின் கொடுத்துட்டேன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க?
1: நம்ம வந்து கோழி குஞ்சுகளை அடைச்சு வச்சு வேக்சின் போட்டுட்டு அடுத்த பக்கம் அடைச்சு வைக்கணும் சார், அது மாதிரிதான் பண்ணணும்.
0: சரிங்கம்மா. அப்புறம் எப்படிமா இந்த கோழியை ஏமாத்துறீங்க? கரெக்டா 15 நாளையில பிரிச்சு கோழி குஞ்சு ஒன்னா சேர்த்துருவீங்க. 1000 தான் தாய் கோழி இருக்குல்ல, வேற கோழி குஞ்சா இருந்தா வெரைட்டி

0: லைட்டு கொத்துதேம்மா?
1: கொத்தாது சார், நம்ம நைட்டில் சேர்த்து விட்ருவோம், சேர்த்துக்கோம். அதுக்கப்புறம் தாய் கோழியை பிரிச்சிட்டோன்னா குஞ்சு தீவனம் தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்.
0: விரட்டாதாம்மா?
1: இல்லை விரட்டாது.
0: ஆச்சரியமாக இருக்குமா. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி வந்து அடுத்து 15 நாளாக பிரித்து விட்டு திருப்பி சீக்கிரம் முட்டை இடுந்தேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அது திருப்பி அது ஒரு பருவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாளும் ஆகும் முட்டை இடுறதுக்கு?
1: 18 நாள் 20 நாள்ல மறுபடியும் முட்டையிட ஆரம்பிச்சிடும் சார்.
0: இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 நாட்டுக்கோழியில் எத்தனை சேவல் வச்சுருக்கீங்க?
1: சேவல் வந்து ஒரு 8-9 சேவல் வச்சுக்கோம் சார். இதில்
0: குஞ்சு பொறிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்?
1: 18 நாள்லேருந்து 19 நாள் அடை வச்சதுலேருந்து.
0: வெயில் காலத்துலலாம் வைப்பீங்களா?
1: அப்போ சார்
0: கூட இருந்தாங்களே?
1: இல்லை சார், கண்டினியூவாக நாங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்போம்.
0: ஆமாம், இப்போ அதே போல் பிராய்லர் பண்ண வச்சுருக்கேன்றீங்க, எத்தனை கோழி வச்சுருக்கீங்க, அதை எப்படி பராமரிப்புங்கிறத சொல்லுங்கள்.
1: பிராய்லர் வந்து ஷெட்டு போட்டு தான் சார் வச்சுருக்கோம் நாங்கள். கம்பெனிக்காரங்க வந்து நமக்கு ஷெட்டு என்ன அளவில் போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காற்றோட்டமான இடமா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதில் நம்ம ஷெட்டு போட்டு தான் வளர்த்துட்ருக்கோம். 10,500 கோழி வளர்த்துட்ருக்கோம்.
0: ஷெட்டு எவ்வளோ தூரமா?
1: ஷெட்டு வந்து நீளம் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அகலம் வந்து 25 மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அதான் அகலம். உயரமும் வந்து நல்ல உயரமாக வச்சுட்டோம்னாக்கா ஒரு 9 அடி வரைக்கும் சைடில் உயரம் வச்சுட்டோம்னா காத்தோட்டமாக இருக்கும் கோழிகளுக்கு. நல்லா காத்தோட்டம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம்.
0: சரிங்கம்மா, அதுக்கு தீவனம் இல்லாமல்
1: எந்த கம்பெனியில் வந்து நமக்கு கோழி குஞ்சுகள் தர்றாங்களோ அவங்களே அதுக்கான தீவனம் கொடுத்துருவாங்க, மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க.
0: கோழி குஞ்சுகளும் அவங்களே கொடுத்துருவாங்க?
1: கோழி குஞ்சுகள் அவங்க கொடுத்துருவாங்க தீவனம். அதுக்கு தகுந்த தீவனம் ஒரு வாரமும் ஒரு தீவனம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. முதல் வாரத்துலேருந்து கடைசி வாரம் வரைக்கும் ஒரு 4 ரகம் 5 ரகமான தீவனங்கள் கொடுப்பாங்க, அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க சார்.
0: ஆ சரிங்கம்மா. இப்போ அவங்க கோழி குஞ்சு கொடுத்து எத்தனாவது நாள் அவங்க வாங்கிட்டு போவாங்க?
1: கோழி குஞ்சு கொடுத்து 36-40 நாளுக்குள்ளே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க.
0: சரிங்கம்மா, கொடுக்குறப்ப எவ்வளோ இடம் இருக்கும், அவங்க வாங்குறப்ப எவ்வளோ இடம்?
1: அவங்க கொடுக்குறப்போ வந்து 40 கிராம்லேருந்து 60 கிராமுக்குள்ளே இருக்கும் சார். 36 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே நம்ம 2 கிலோவிலேருந்து அதுக்கு மேலே கூட இருக்கும். சம்மர் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயிட்டு, பாக்கி விண்டர் சீசன்லலாம் நல்லாயிருக்கும் வெயிட்டு.
0: அந்த பிராய்லர் கோழிகளுக்கும் வேக்சின் போடுறது உண்டு?
1: வேக்சின் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வேக்சின் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேற எந்த மெடிசன்ஸும் அதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை, வேக்சின் மட்டும் போட்டுக்கோம்.
0: அப்புறம் தீவனம்.
1: தீவனம்
0: இரவெல்லாம் வந்து லைட்லாம் ஏமா எரிய விடுறாங்க?
1: அது வந்து டே நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சார் தீவனம், அதனாலதான் அந்த வெயிட் வர்றது.
0: அப்புறம் வந்து அந்த கழிவுகள் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அகற்றணும்?
1: கீழே பெட் வந்து என்ன பண்ணுவோம்னா தேங்காய் மஞ்சி அந்த தூள் தான் போடுவோம், அதை வந்து கிண்டி கிண்டி விடணும். 40 நாள் கழிச்சு தான் அதை வந்து நாங்கள் எடுப்போம்.
0: 40 நாள் எல்லா கோழியும் வித்த விற்பாடு?
1: ஆமா.
0: அப்போ வந்து 40 நாள் கழிச்சு கோழி பண்ணா காலி ஆயிரும்?
1: ஆமா சார், ஃபுல்லாவே அந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து விவசாய நிலத்துல போட்டுக்கலாம், அதுவே டிமாண்டா தான் இருக்குது.
0: கிளீன்
1: பண்ணி ஷெட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி அவங்க மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, கிருமி நாசினி, அதெல்லாம் நம்ம ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதோட தீவன டப்பா தண்ணி டப்பா எல்லாமே எடுத்து கழுவிட்டு ஷெட் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம புதுசா தேங்காய் மஞ்சி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் கோழி குஞ்சுகள் கொடுப்பாங்க.
0: இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகுமாமா இல்ல ஒரே நாளிலே முடிச்சிருவீங்களா?
1: அந்த ஷெட்டு நம்ம எவ்வளவு பெருசு வச்சிருக்கோம் அந்த அளவை பொறுத்தது, வேலையாட்கள் கிடைக்கிறத பொறுத்து எங்களுக்கு ஒரு 5 நாள் ஆகும்.
0: அப்புறம் திருப்பியும் அவங்க வந்து மறுபடியும் அதே மாதிரி குஞ்சுகளை கொடுப்பாங்க?
1: ஆமா, 15 நாள் ஆயிரும் சார் அவங்க திருப்பி நமக்கு தர்றதுக்கு, கோழி குடிச்சதுல இருந்து 15 நாள் ஆயிரும்.
0: சரிம்மா, இப்ப இந்த வளர்க்கக்கூடிய 10,500 கோழிகளுக்கு எத்தனை கூலி ஆட்கள் தேவைப்படுறாங்க ஒரு நாளைக்கு?
1: நாங்க 2 பேரும் தான் சார் பாத்துக்கிறோம்.
0: நீங்களும் உங்க கணவர் மட்டுமே?
1: கணவரும் பாத்துக்குவோம். எங்களுக்கு ஏதாவது வெளியில வேலை இருந்தா யாராவது ஒரு பேர் ரெண்டாலும் கூப்பிட்டுக்குவோம்.
0: இப்போ 1.5 மாசம் உங்களுடைய உழைப்புக்கு அதுல ஊதியம் ஓரளவு கிடைச்சிருமா?
1: கிடைச்சிரும் சார், நிச்சயமா கிடைக்கும்.
0: இப்ப நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை
1: என்னமா? செய்யலாம் சார், கொஞ்சம் தனியா இருந்தா நல்லது, பக்கத்துல நோய் தொற்று வராம இருக்கும், வேற எதுவும் இல்ல, பக்கத்து வீட்டுக்கு போனிச்சு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காது. தனியா இருந்தா நல்லா செய்யலாம், நிச்சயமா லாபகரமான தொழில் தான் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு. படிச்சு ஆளா வர்றத விட ஆடு மாடு மேய்ச்சி ஆளா வந்துடலாம்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா செஞ்சா நல்லா வந்துடலாம். இன்னைக்கெல்லாம் பால் 1 லிட்டர் 50 ரூபா, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் வித்தா கூட சரியா போச்சு. ஒருத்தவங்கட்ட கூலிக்கு வேலைக்கு போறதுக்கு நம்ம சுய தொழில் செஞ்சிடலாம்.
0: அது உங்களுடைய அனுபவ போடும்.
1: ஆமா,
0: கட்டாயம். ஆமா, இப்ப இந்த கோழி வளர்ப்பு சார்ந்து இப்ப உங்கள்ட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா உங்களை எந்த தொடர்பு கொள்ளலாம்?
1: 99 49 43 46 66 75 75 0-8
0: 0-8 சிறப்புமா. இந்த எல்லா தொடர்பு கொண்டா எல்லாத்துக்கும் ஆலோசனை தருவீங்க?
1: தருவாங்க.
0: சரி,
2: இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பிலிவளத்தை சேர்ந்த ஏ அனிதா அவர்களின் அனுபவ பகிர்வினை கேட்டீர்கள்.

0: என்ன தனபாலு கையில அட்டை?
1: இந்தா பாரு மணிமேகலை.
0: மண்வள ஆரோக்கிய அட்டையா? என்ன இது?
1: இது தெரியாமலையா விவசாயம் பாக்குற? விவசாயத்துக்கு மண்வளம் தானே அடிப்படை. அத முறையா பரிசோதனை பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல தானே உரத்தை பயன்படுத்தணும், நீர்
0: பாய்ச்சணும். இத்தனை வருஷமா உரம் போடலையா?
1: இல்லன்னு சொல்லல, வேளாண்மைய அறிவியல் நோக்குல செய்யறதுதான் புத்திசாலித்தனம். மண்ணுக்கு பொருந்தாத வகையில அதிகமா ரசாயன உரத்தை போட்டு வளம் கெட்டு போச்சு. இப்ப சிரமப்படுறோம். சரியான அறிவியல் அணுகுமுறை இருந்தா விவசாயத்துக்கான உள்ளீட்டு செலவு கணிசமா குறையும், மண்ணோட தரம் அதிகமாகும். அதுவும் இல்லாம பாசன நீரு, பயிர் தன்மை, இப்படி மற்ற விவரம் எல்லாம் இந்த அட்டையில குறிச்சு வச்சுக்கலாம். தொடர்ந்து வேளாண்மையை கண்காணிக்கிறதுக்கு இந்த அட்டை ரொம்ப உதவியா இருக்கும்.
0: அப்போ விளைச்சலும் அமோகம்னு சொல்லு.
1: இரண்டாயிரத்தி 2015 ஆண்டிலிருந்து பயன்பாட்டில் இருக்கும் மண்வள ஆரோக்கிய அட்டையினை பெற்று இந்தியாவின் 6 கோடிக்கும் மேற்பட்ட வேளாண் பெருமக்களோடு நீங்களும் இணைந்திருங்கள்.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் உழைப்பவர் அரங்கம். கைகள்ல திறமையும் மனசுல ஆர்வமும் இருந்துச்சுன்னா சாதாரண பொருள் கூட அழகிய கலைப்பொருளா மாறும். அப்படி நிகழ்காலத்துல நடக்கிற நிகழ்வுகளை காலத்துக்கும் நினைவுல வச்சுக்கிற கலைப்பொருளா மாத்தி கொடுக்கிற தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா இவங்களோட கலைப்பயண அனுபவங்கள் இந்த வாரமும் தொடர்கிறது.
4: மனிதருடைய போட்டோ மட்டும் தான் பார்த்து நீங்க வரைகிறீங்க, அதை எப்படி நீங்க நேச்சுரலா கொண்டு வருவீங்க?
5: ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன்ஸ் தான் மேம் இருக்கு. நம்மளுடைய விஷன் ஃபர்ஸ்ட் இது கரெக்டா இருக்கும், இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி தான். உங்களுக்கு 5 ஸ்டாஃப் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், பண்ணி முடிச்சுட்டு உனக்கு இது மாதிரி இந்த வியூ வருதான்னு கேட்பேன். அவங்களை கேட்கும்போது இது இல்ல சார், இது தப்பா இருக்கு, இந்த இடத்துல இதை பண்ணிருக்கலாமே, அதாவது சஜஷன்ஸ் கேட்க கேட்க தான் எங்களுக்கு வந்து இம்ப்ரூவைசிங் பண்ணுவோம். எடுத்தோடனே ப்ராடக்ட்டை கொண்டு போய் கஸ்டமர்ட்ட காட்ட மாட்டோம். இம்ப்ரூவேஷன் இந்த ப்ராடக்ட் இல்ல, மினியேச்சர் இல்ல, எந்த கலைகள் இருக்கு வந்து கல்லூரியில தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த பட்டமளிப்பு விழான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம எப்படி நம்ம பிசினஸா கொண்டு போலான்னு பார்த்தப்ப என்னுடைய ஒய்ஃப் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை ஒரு சின்ன விஷயமா நம்ம எல்லாருக்கும் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்துட்டோம். போட்டோ ஃப்ரேம்ல அந்த குழந்தையோட முகம் மட்டும் பெருசா தெரியற மாதிரியும் ஸ்கூல் பின்னாடி இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட்ல ஸ்கூலுடைய நேம் போட்டு கொடுத்தோம். 2500 ஃப்ரேம் நாங்க சேல் பண்ணிருந்தோம் இந்த கான்வகேஷனுக்கு மட்டுமே. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உங்களுடைய புரட்சின்னு சொல்லலாம். எல்லா ஸ்கூலுக்கும் எங்களுக்கு வந்துட்டாங்க. இப்ப வந்து 36 ஸ்கூல் கூட டை அப் பண்ணிருக்கோம் இந்த கான்வகேஷனுக்காக. முதல்ல எங்களுக்கே ஒரு ஆச்சரியம், அதாவது கல்லூரியில தான் கொடுத்து நம்ம பழகி இருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜிக்கு மட்டுமே ஸ்கூல்ஸ் இருக்கு, மானிட்டரி ஸ்கூல்ஸ் சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல முதற்கொண்டு அவங்க வந்து பட்டமளிப்பு விழா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவரை பார்த்து ஒருவர் அப்படியே தொடர்ந்து ஒரு செயின மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பிசினஸ் நிறைய கொடுத்தாங்க.
4: விலை நிர்ணயம் எப்படி நீங்க பண்றீங்க?
5: இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் பண்றது நம்மளோட கிராஃப்ட். இதுக்கு எந்த MRP அதாவது மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் நம்மளால செட் பண்ண முடியாது. இந்தியா மார்ட்ல நம்மளுடைய இப்ப ஒரு ப்ராடக்ட் போடுறோம்னா இதோடைய விலை வந்து 2500 ரூபாய் அப்படின்னு நான் நிர்ணயிப்பேன். ஆனா அதோட MRP ரேட்டுன்னு ஒரு கிராஃப்ட்டுக்குன்னு ஒன்று செட் பண்ணிருப்பாங்க. அது மூலமா நாங்க வந்து ஸ்கேலிங் பண்ணுவோம். 4500 ரூபான்னு இந்தியா மார்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து 3500 ரூபாய்க்கு கொடுப்போம். அதுக்கான விலைகள் நாங்களே தான் செட் பண்ண முடியும். டிசைடிங் அத்தாரிட்டி எங்க சைட்ல தான் இருக்கு. கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு புரியும், ஓகே இந்த ப்ராடக்ட்ல இவ்வளவு வேலை இருக்கு, கண்டிப்பா இந்த விலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து பல்கா பண்ணும்போது அதுக்கு ஒரு ரேட்டு, சிங்கிள் சிங்கிளா ரீட்டைல பண்ணும்போது அதுக்கு ஒரு ரேட்டு.
4: நகர்ப்புறத்தாருக்கு இதனுடைய பெருமைகள் தெரியும், இதனுடைய வேலைப்பாடுகள் தெரியும். இதை கொண்டு போய் கிராமப்புறங்கள்ல செய்யறோம் அப்படின்றப்ப அதை வந்து பாப்பாங்கல்ல, என்ன ஒரு பெட்டிக்குள்ள வச்சு 4 போட்டோ ஒட்டி ஒட்டி வச்சிருக்காங்க, இதுக்கு போய் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள்
5: இருக்கு மேடம்? இருக்கு மேடம். போட்டோகிராஃபருடைய ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அங்க வந்தவங்க எல்லாமே கிராமப்புற மக்கள். அதை எப்படி செய்யறீங்கன்னு செய்முறை காட்டுங்க கேட்டாங்க. 15 நிமிஷத்துல அங்க பண்ணி கொடுத்தோம். அத்தனை பேருமே கிளாப்ஸ் பண்ணாங்க. சின்ன விஷயத்தை இப்படி பண்ண முடியும், அவங்களுக்கு விஷனா தெரியல, இப்படிதான் பண்ண முடியும், இது இவ்வளவு சிம்பிளான ஒர்க்கா அப்படின்னு அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. வரவேற்பு இருந்துச்சு, ஓ இதுக்கு இந்த காஸ்ட் வரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்கு போய் ஏன்ப்பா நம்ம வந்து நேரம் செலவழிக்கிற மரம். ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு செலவழியும். ஒரு ஆளுடைய வேலையை போயிடுச்சு, மத்த ஒர்க்கும் தட்டு போயிடும். அதுக்கான வேலை தான்
4: கிராமப்புறங்கள்ல இதை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உங்கள்ட்ட இருக்கா?
6: இருக்கு மேம். நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து அறந்தாங்கி அந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்து தான் எங்களுக்கு என்கொயரியே வரும். மேம் இது எங்க ஊர்ல நாங்க பண்ணா பண்ண முடியுமா அப்படின்னு

0: ஏன்னா அவங்க ஊர்ல வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டாங்க கண்டிப்பா. கிஃப்ட்ங்கிறது அவங்களுக்கு அதிகபட்சம் தான். ஆனா அந்த ஊர்லயுமே வீட்டுல இருந்தே லேர்ன் பண்ணி பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஊர்ல உட்காந்துதான் நம்ம வேலை செய்யணும் கிடையாது, அந்த ஊர்ல இருந்து வீட்டுல இருந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டும் இருக்காங்க மேம். இப்ப இந்த ஏரியால இருக்கும் அந்த ஏரியால இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் விஷயமே கிடையாது. எங்க இருந்தாலுமே அவங்களால பண்ண முடியறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஸ்டாகிராம்.
1: காட்சிகளை வந்து வகைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அந்த காட்சிகள் வகைப்படுத்த தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா பொருட்களையும் நம்ம கனவுகளுக்குள்ள கொண்டு வந்து முடிக்கலாம். அந்த கனவுகள் வந்து பெட்டிக்குள் அடைபடும் அப்படிதானே. அந்த பெட்டிக்குள் அடைபட்டுருச்சுன்னா வந்து விற்பனைக்கு அதை தயாராகிடும். ஒரு திருமண காட்சியை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றப்ப அதுல என்னென்னலாம் நீங்க இன்க்ளூட் பண்ணுவீங்க, அதுல எந்த மாதிரியான ஒரு கற்பனை காட்சியாக நீங்க சொல்லலாமா?
0: இப்ப ஸ்டேஜ் அப்படிங்கறப்ப உங்களுக்கு ஒய்டா தான் இருக்கும். சோ எங்க பாக்ஸுமே ஒய்டா தான் இருக்கு. சோ அப்ப அந்த ஸ்டேஜ்ல அவங்க யூஸ் பண்ற சாட்டன் கிளாத் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எந்த மாதிரியான சாட்டன் கிளாத் யூஸ் பண்றாங்கிறது அந்த மாதிரி நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எங்கள்கிட்ட எல்லா மெட்டீரியல்ஸ்மே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் தீம்னு வச்சுக்கோங்களேன், கோல்டன் தீம்ல ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க பெருசா பண்றது நாங்க சின்னதா பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நாங்க வந்து எல்லாமே மேனுவலா கையிலேயே வந்து தச்சிட்டு பாக்ஸ்ல பிக்ஸ் பண்ணிடுவோம். பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ நம்மள்கிட்ட இருக்கும், அந்த பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ எடுத்துருவோம். அதுல ஃபிளவர் டெக்கரேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்குனே கலர்ஸ் நிறைய இருக்கும். எல்லா ஃபிளவர்ஸ்மே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஈவன் குத்துவளக்குக்குள்ள நாங்க பண்ணிடுவோம். குத்துவளக்குன்னு செப்பரேட்டா நம்ம ஆரி ஷாப்ஸ் எல்லாம் போனீங்கன்னா பீட்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஒவ்வொன்றா நாங்க க்ளூ வச்சு செட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க மனமேடையில. அது ரெண்டு பக்கத்துலயும் அவங்களுக்கு வந்து குத்துவளக்கு சின்ன ஒரு பவுல்ல வந்து குட்டி குட்டி ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சு ஃபிளோரல் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து லைட் செட்டப்போட பண்ணி பாக்கிறப்ப அவங்க அந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அது அப்படியே நம்ம கொடுத்துருவோம். அதுல
1: திருமண நிகழ்வையே நம்ம வந்து கண் முன்ன கொண்டு வர்றதுக்கு வந்து கற்பனை உலகம் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னைக்கு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொல்ற மாதிரி இந்த கிளேல விளையாடுறது ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏஐ போர்டுல இருக்கிறவங்களுக்கு விருப்பப்படுறாங்க. இந்த கிளேல குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி செயல்படுத்த முடியும்?
2: களிமண்ணியோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு கிளே. இந்த கிளே மூலமா என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் கொண்டு வரலாம். கிளாக்னு சொல்றாங்கல்ல, அந்த கிளாக்ல வைக்கிற முள்ளுக்கு பதிலாக, அதாவது ஒன்று ரெண்டு முள்ளுக்கு பதிலாக அதுல பதில் நம்ம வந்து ஃபுட்டில் பண்ணலாம். தோசை, இட்லி, அப்புறம் பிரியாணி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிளே மூலமாவே அவங்க பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் இதுக்கான பயிற்சி நாங்கள் கொடுத்துருவோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நேரம் செலவழிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நாள் 24 நேரம் கூட பத்தாது ஒரு கிளாக் பண்ணுறதுக்கு, கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேலேயே போயிடும். சில பேர் எல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு வாரம் கூட எடுத்து பண்ணுவாங்க. அதுல பொறுமை ரொம்ப அவசியம். இந்த கலையை பொறுத்தவரை கிளேல வந்து ஒரு மண்ணை வந்து நம்ம எப்படி உருவாக்க போறோங்கிறது தான் டைம். டைம் ரொம்ப எடுக்கும். பொறுமை அவசியம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மிக ஆர்வம் அதிகமாயிடுது. எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, ரெண்டு பொண்ணுங்கமே எங்க ஆபீஸ்க்கு வருவாங்க. வந்துட்டு அவங்கள்ட்ட ரெண்டு கிளே கொடுத்துருவோம். நாள் முழுக்க நாங்க முடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. நாங்க ரெண்டு பேருமே அசிஸ்ட் பண்ண மாட்டோம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. அவங்களே ஏதோ ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க. அவங்களை நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், இது பண்ணிப்பாரு நல்லா இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு பொம்மையா செய்யறதா இருக்கட்டும், ஒரு தட்டுல சின்ன சின்ன பொருள் எல்லாம் வச்சு காட்டுவாங்க. அவங்க அம்மாவோட பிளட் அப்படியே இருக்குங்கிறதுக்கு இது ப்ரூஃப் மாதிரி. ரெண்டு பேருக்குமே கலை அப்படி இப்பல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களும் மினியேச்சர் பண்ணுவாங்க, போட்டோ ஃப்ரேம்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அதனால குழந்தைகள் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். சில விஷயங்களை வந்து கிறுக்கி தான் கொண்டு வருவாங்க, அது ஒரு கலையா நம்ம மாத்தி கொடுக்கணும்.
1: மாணவர்களை வந்து பெற்றோர்கள் படிப்படி இதான் சொல்லிட்டே இருக்காங்க, நமக்கு தேவை மதிப்பெண், மற்றதெல்லாம் கேட்டா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீ பாத்துக்கலாம் விட்டுற, இதுல ஏன் நீ நேரம் செலவு பண்ற, இப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கலைகளை பள்ளிகளுக்குள்ள நம்ம கொண்டு போக முடியாதா?
2: கண்டிப்பா பண்ணலாம் மேடம். ரெண்டு இருந்து மூணு ஸ்கூலுக்கு வந்து டைரக்டாவே நம்ம விசிட் பண்ணி நம்ம அந்த கலையை சொல்லி கொடுத்துருக்கோம். மினியேச்சர் கலையை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம். அதாவது போஸ்ட் லஞ்ச், ஆஃப்டர் லஞ்ச், ஒரு 10 மணிலிருந்து 5 மணிக்குள்ள இந்த கலையை சொல்லி கொடுத்துட்டோம். அவங்களால அதை முழுமையா பண்ண முடியுமானா முடியாதுதான். அதுல என்ன பண்ண முடியுங்கிற நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தோம். அவங்க ஒரு 60% கவர் பண்ண முடியும். இதே ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் பயிற்சி வகுப்பு வச்சா டெஃபினட்டா அந்த குழந்தைங்களால புரிஞ்சிக்க கூட தன்மை இருக்கு. பெரியவங்களோட சின்ன பசங்க பண்றது ரொம்ப அழகா பண்றாங்க. அந்த கலையோட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் வந்து அவங்களோட இன்னோவேஷன், நாங்க சொல்றது வந்து சின்னதா சொல்லுவோம், இந்த இதுல இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வால் பெயிண்டிங் பண்றதா இருக்கட்டும், அவங்க உள்ள ப்ராடக்ட்ஸ் உள்ள வைக்கிறதா இருக்கட்டும், இந்த இதுன்னு இல்ல, நிறைய இது குழந்தைங்களுடைய அறிவை பார்த்து நான் வியந்திருக்கேன். ரீசெண்டா ஒரு ஹேண்ட் காஸ்டிங் இதுக்கு போயிருந்தோம். அத்தனை குழந்தைகளும் அவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க இது என்ன பண்றாங்க. ஹேண்ட் காஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாவுக்குள்ள கை உள்ள விட்டு அதை வந்து கையை வந்து வெளியில எடுக்கும்போது அந்த கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலையா மாறும். அவங்களுக்கு அது உணர்வு கிடையாது, ஏன்னா அவங்க வந்து ஒரு 3 வயதுலேருந்து ஒரு 5 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதை பார்க்கும் போது ஓ இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எங்களோட கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம ஹாஷா இருந்தாலும் அவங்க ஹாஷா இருப்பாங்க, கண்ணாடி மாதிரி தான் மேம் குழந்தை. பார்த்து அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் இதுதான் நடக்க போகுது. ஃபர்ஸ்டே அவங்களை வந்து என்விரான்மெண்ட்டை நாங்கள் செட் பண்ணிவிடுவோம். உள்ளே போன உடனே அவங்கள வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஜெல்லப்பாவோம், பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், அந்த குழந்தையோட உணர்வை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும். இது எதுவுமே கிடையாது, நீங்கள் பயப்பட வேணாம், நாங்கள் டாக்டர்ஸ் கிடையாது, ஊசி போட வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணர வச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா உங்களை சந்தோஷப்படுத்த தான் வந்திருக்கோன்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. முடிச்சு போறப்ப எங்களை வந்து கட்டி அணைச்சிட்டு எனக்கு முத்தம் கொடுத்துட்டு அவ்வளோ குழந்தைகள் போனாங்க. இவங்களை பார்த்துட்டு இவங்க ஒரு டீச்சர் நினைச்சிட்டாங்க. அவங்களுடைய மனைவியை பார்த்து, ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிடுவோம்.
1: அதாவது எனக்கு

0: எங்க இருக்கோ அங்க வந்து பிணக்குகள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப அழகா வந்து உங்களுடைய தொழில் நயத்தை வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. பெற்றோர்களாகட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு ஹைதராபாத்ல இருந்தாங்க, நல்லா வந்துட்டு இருந்தாங்க, இங்க வந்து இதோட போராடணுமா அப்படின்னு சொல்லி சுற்றுப்புறத்தாரெல்லாம் ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அந்த கேள்விகளுக்கு எல்லாம் என்ன நீங்க எதிர்கொண்டீங்க?
1: நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு டெபியூட்டி மேனேஜர் பொசிஷன், ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு எம்டியோட ரெண்டு லெவல் கீழே மேம். இதுக்கான முயற்சி பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் போராட்டம். எனக்கு என்னன்னா கஷ்டம் தான் மேம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து டெபியூட்டி மேனேஜர் ஆகல, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிகூட்டிவ்லேருந்து சீனியர் எக்ஸிகூட்டிவ், சீனியர் எக்ஸிகூட்டிவ்லேருந்து டீம் லீடர், டீம் லீடர்லேருந்து சீனியர் டீம் லீடர், அதுக்கப்புறம் மேனேஜர், டெபியூட்டி மேனேஜர், இது மாதிரி இந்த தொடரத்துக்கே 15 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி நான் ஸ்கிராச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் அப்படிங்கிற முடிவு நான் எப்போ எடுத்தேன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 20ஆம் தேதி எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ஊருக்கு மாற்றங்கள் ஏற்படுது, நீங்கள் ஹைதராபாத்லேருந்து இன்னொரு 20 நாளில் நீங்கள் மும்பை போகணும், அங்கே போய் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது என்னோட மனைவிட்ட கேட்டேன், இதே போல நம்மள வந்து இங்கே அங்கேயும் பந்தாடிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட தொழில் திறமை இருக்கு, ஏன் நம்ம வந்து தொழிலா ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டப்ப அவங்க பயமோ எதுவுமே சொல்லல, உடனே வேலையை விடாதீங்க, அதுக்கான வேலையை சைட்ல பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு இப்பதான் முடியும் அப்படின்னு வரப்ப பிசினஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், அதுக்கான வேலைகளை முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வேலையை விட போறது முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமா மிகப்பெரிய சப்போர்ட், அதாவது என்னுடைய மாமனார், அவர் வந்துட்டு நான் ஒரு நாள் கூட நான் அந்த ஃபேக்டரி விசிட்டுக்கு நான் போனதே கிடையாது, முழுக்க முழுக்க அவருடைய ஹெல்ப்ஃபுல் மூலமாக தான் அதை கட்டணும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், மாமா இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நான் ஃபோன் மூலமாக மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன். அவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க, பண்ணி முடிச்சுட்டு என் கையில் சாவியை கொடுத்துட்டாங்க, வந்தாங்க மாப்பிள்ள இனிமேலுக்கு நீங்களாவது உங்கள் ஃபேக்டரி ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி கூட்டு முயற்சி மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். எனக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பா மனைவி எல்லாருமே மேம், ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபு, அதுக்கப்புறமே என்னுடைய என்டையர் ஃபேமிலி.
0: அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க?
1: அப்பா வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க மேடம், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
2: சரி, குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்துச்சுன்னா கலை பொருட்கள் தயாரிப்புல சிறந்த வெற்றிய அடைய முடியும். இத மனசுல வச்சுக்கிட்டு குடும்ப ஒற்றுமையையும் கலை நயத்தையும் பேசும் பாடலை இப்ப கேட்கலாமா?

0: களை வடிக்கும் கற்பனைக்கு அளவே இல்லைங்க. ஆர்வமும் முயற்சியும் இருந்தா சின்ன சின்ன பொருட்களை கூட பெரிய கலைகளா மாத்த முடியும். இந்த நிகழ்ச்சியில பல அழகிய படைப்புகளையும் அதன் பின்னணியில் இருக்கிற கலை நுணுக்கங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அருண் சரண்யா. புதிய படைப்போடு புதிய சிந்தனைகளோடு பயணிக்கும் அவங்களோட தொடர்ந்து பேசுவோம்.
1: முதலீடுகள் நம்ம போடுறோம், சரி, இதற்குரிய வியாபார நுணுக்கங்கள் நமக்கு தெரியணும். ஒரு பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம சேர்க்கணும், அதற்குரிய ஏற்பாடுகள் நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து ஆன்லைன் பிசினஸ் இருக்கலாம் அப்படின்னா நாம எதிர்பார்த்த அளவுக்கு அது வியாபாரம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும் தானே?
2: ஆமா மேம், கண்டிப்பா நிறைய காம்படிஷன் மேம். இப்ப நான் இது பண்ணிருக்கேன் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பேஜ்லயும் பண்ணுவாங்க. சோ நம்மளுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கப்ப நம்ம இதை தாண்டி வேற ஏதாவது பெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் ரீச் ஆகும் மேம். சோ இது எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. இப்ப நீங்க என்னோட ஆர்டே நீங்க எடுத்து போட்டீங்கன்னா நிறைய பேஜ் வரும், என் பேஜ் வரும், பட் அதை தாண்டி நிறைய வரும். அதுல கஸ்டமர் ஃபில்டர் பண்ணி பிரைஸ் என்கொயரி பண்ணி நாம அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி பண்றதுங்கிறது பெரிய சேலஞ்சிங் தான். நாங்க வந்து அதுல எப்பயுமே கஸ்டமர் கூடயே நம்ம டை அப் ஆகி ஃபுல்லா நாங்க வந்து அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் மேம், கஷ்டம் தான். அதையும் நாங்க மேனேஜ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: துன்பங்களை வந்து எதிர்கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றதுக்கு நீங்க இருவரும் வந்து சாட்சியா இருக்கீங்க. அருணை, இப்ப உங்களுடைய இளமை காலங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
3: நான் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை மேம். மயிலாடுதுறையிலிருந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல என்னுடைய ஸ்டடிஸ் எல்லாமே அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு மீடியா மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. என்னுடைய சித்தப்பா வந்து தூர்தர்ஷன் சேனலில் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரை பார்த்து பார்த்து மீடியாக்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஆசை மேம், ஏதாவது மீடியாவில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது 2013 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்ச டைமில் ஒரு ஆர்ஜேவாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேம். நான் ஏன்னா தூர்தர்ஷன் ஸ்டேஷனுக்கு போனப்பே எனக்கு வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மீடியாவும் நானுங்கிற மாதிரி தான் மேம். ஆர்ஜேவாக நான் வந்து ஒரு 2 பயிற்சி போயிருந்தேன். படவா கோபின்னு ஐயா இருக்காரு, சென்னையில் இருந்தார். அவர் மூலமாக பண்ணியிருந்தேன். பேச்சு வரலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப எனக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைச்சது மேடம். அசிஸ்டன்ட் டைரக்டரா எனக்கு வந்து ஒரு கிடைச்சது. ஒரு 3 4 மாசம் வரைக்கும் அவர் கூடயே தான் பயணம் பண்ணியிருந்தேன். சில கசப்பான அனுபவங்கள் மூலங்கள் மூலமா நான் வந்து வெளியில வந்துட்டேன். வெளியில வந்த உடனே வேற ஏதாவது வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு பண்ணப்ப நான் படிச்சிருந்த MBA HR வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மீடியாவும் நானும் வந்து ரொம்ப இணைஞ்சதுனால லாக்டவுன் பீரியட்ல என்னோட மனைவி வந்து நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே கண்டிப்பா மீடியால ஏதாவது பண்ணணும்னு சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர சப்போர்ட். அவங்க கேமரா என் கூட தூக்கிட்டு வந்துருவாங்க. யூடியூப் மூலமா நிறைய ஃபார்ம்ஸ் அப்புறம் என்னுடைய முயற்சி மூலமா வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதெல்லாம் நான் போட்டுட்டு இருந்தேன். இந்த பேச்சு வேலை எப்படி பிசினஸா கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னுடைய இன்புட்ஸ் எல்லாமே அதிக வெயில்ல தாகம் இருந்தா எப்படி குடிப்பாங்களோ அது மாதிரி நான் இந்த தாகத்தை வந்து தனிச்சுக்கிட்டேன். எந்த இடத்துல பேச முடியுமோ அந்த இடத்துல என்ன பேசி எந்த யாரெல்லாம் என்ன முடியாதுன்னு சொன்னாங்க எந்த இடத்துலயும் பேசி நான் சந்தோஷத்தை.
4: இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியா மேல கொண்ட காதல் அப்படின்னீங்க. ஒருவேளை வந்து டைரக்டரா இருந்து போயிட்டு அதுல வந்து இன்னும் சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தா உங்களுடைய வாழ்க்கை தர மாதிரி தானே
3: கண்டிப்பா மாறி இருக்கும் மேம். இன்னைக்கும் அதை நான் ரிக்ரெட் பண்ணுவேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த

0: பேச்சு திறமையில ஏதாவது மீடியாவில் திரும்பி போங்க, இங்க எப்படி சாதிக்கிறீங்களோ அதே மாதிரி அங்கேயும் போனா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காலந்தாமம் அதுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா எனக்கு வந்து ஏதோ ஒரு மூலையில எனக்கு மீடியாவில் கிடைச்சிச்சுன்னா டெஃபினட்டா நான் வந்து அது சப்போர்ட்டிவா பண்ணுவேன்.
1: அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதை வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வந்து கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி தான். இந்த தொழில இவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்க, ஓகே. ஒருவேளை இதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் வருமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். அவங்க அந்த தொழில் எடுத்துட்டாங்க, அவங்களுக்குரிய லாப நஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், இதை நம்ம வந்து ஒரு பிசினஸா பண்ண முடிந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கு உங்களோட பதில்?
0: என்னோட பதில் பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் தி சக்சஸ் னு சொல்வாங்க. தொடர்ந்து ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் மேம். அதே மாதிரி துவண்டு போயிடக்கூடாது மேம். இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் பிசினஸ் எதுவுமே கிடையாது மேடம். சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட அவங்களை டிகிரேட் பண்ணவே மாட்டேன். தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்த பந்து எப்படியாவது போயிடும் சொல்லிட்டே இருந்த போல பவுன்ஸ் பேக் தான், பெரிய பவுன்ஸ் பேக். எப்படி ஆச்சுன்னா, இந்த ஆர்ட் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ரீக்ரியேஷன் சொல்ற கான்செப்ட் இவங்க மட்டும்தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேயே யாருமே பண்ணல. தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி இடத்த அப்படியே ரீக்ரியேட் பண்ணும் போது கஸ்டமரோட வரவு அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, நார்மல் போட்டோ ஃப்ரேம் பண்ணப்போ ரீக்ரியேஷன் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே பண்ணல, அப்ப நம்ம இது வந்து ரீச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது மூலமா ரீச் பண்ணோம். அது போலயே நான் சொன்னது போல இந்த பொலிட்டிஷியன்ஸ் டைமும் அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் டைம்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. இந்த லாஸ்டா இருந்த பொலிட்டிக்கல் டைம் வந்து எங்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு.
1: எப்படி உங்களை அடையாளம் கொண்டுகிட்டாங்க?
0: அதுதான் மேடம், எனக்கு வந்து சோசியல் மீடியா தான் ஹெல்ப்ஃபுல். இன்னைக்கு நான் சொல்றேன், சோசியல் மீடியாவில் மட்டும்தான் என்னால் பிசினஸ் பண்ண முடியும். இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லைன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியாவில் வந்து முகம் காட்டுறதுக்கு இப்போ நிறைய பேர் தயக்கங்கள் படுறாங்க. அந்த தயக்கத்தை மட்டும் அவங்க விட்டுட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களும் சாதிக்க முடியும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்கள் தேவை. இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது, உண்மையாக சொல்லி ஒரு பொருளை விற்றீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க.
1: இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா இந்த ஒரு மினியேச்சர் ஃபோட்டோஸ் இது கொண்டு வந்திருக்கீங்க, இதுக்குரிய கண்டென்ட்டை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க, இதை எப்படி நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க?
0: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரீல் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பண்ணி முடிச்சோடனே நான் வந்து இவங்க ப்ராடக்ட் பண்ணுற வரைக்கும் இவங்களோட வேலை, இதுக்கப்புறம் இதை எப்படி நான் வந்து சேல்ஸில் கொண்டு வரதுங்கிறது என்னோட வேலை. முதல்ல அந்த ஃப்ரேமை பார்த்துருவேன். பார்த்த உடனே இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுட்டு எழுதிடுவேன் மேடம். ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை என்ன பண்ணுவேன், இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பேசி பேசி மாடுலேஷன் பண்ணி பார்ப்பேன். சின்னதாக ஒரு பேசி காட்டலாமா?
1: சொல்லுங்கள்.
0: இப்போ வந்து ஒரு ரெசின் கிளாக்கை நான் விற்க போகிறேன். அதோடைய கலைநயங்கள் எப்படி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டென்ட் எழுதிட்டேன். பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் பவர்ஃபுல் வேர்ல்ட். எதிரிகள் அஞ்சும் ஒரே குரல், ஏழைகளின் நெஞ்சிலின் ஒரே ஒளி. இது வெறும் ரெசின் கிளாக் படைப்பல்ல, இது நேரம் காட்டும் கருவிகள் அல்ல.
1: சரி, இதுவே ஒரு பள்ளி மாணவர்களுக்கு பண்றதா இருந்தா,
0: பள்ளி மாணவர்களுக்கு நம்ம பண்ணும்போது குரல்களை வந்து உயர்த்தக்கூடாது, அதை கொஞ்சம் கம்மியாக நான் பேசுவேன். கொஞ்சம் ஃபேன்சியான வேர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவேன். எப்படி இன்க்ளூட் பண்ணுன்னா, ஹலோ எவ்ரிவன், எத்தனை நாள் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான கிஃப்ட்ஸ் வேணும்னா நம்ம சரண் கேஸில் காண்டாக்ட் பண்ணுங்க, நம்ம கம்மி விலையில் கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன பண்ணியிருந்தேன், ஒரு பிரின்சிபல் வந்து ஆட் மாதிரி கொடுங்க, நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தப்ப நான் ஸ்கிரிப்ட் எழுதிடுறேன். இந்த மாதிரி தமிழ் உச்சரிப்பெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், முழுக்க முழுக்க இங்கிலீஷ்லேயே பேசி போட்டுட்டேன். அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாகி திரும்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி, உங்களுடைய குழல் வளம் நல்லா இருக்கு, நீங்கள் இது தொடர்ந்து பண்ணுங்கன்னு. நாங்கள் இல்லை மேடம், நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்கு, இது கண்டிப்பாக ஆட் ஆனால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
1: ஒரு பொருள் வந்து விற்பனைக்கு போகிறது அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்கு. அதுக்கு பேச்சு வளம் வேணும், அதை விற்கக்கூடிய திறன் வேணும், அதற்கு உடைய விலை நிர்ணயம் வேணும். இப்படி பலதரப்பட்ட செய்திகள் நம்ம வச்சிருந்தா தான் அந்த பொருள் நமக்கு வந்து அரங்கேற்றம் ஆகும் அப்படின்றதுக்கு உங்களுடைய உழைப்பு வந்து சாட்சியாக இருக்கு. இப்போ மினியேச்சரில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப அழகாக விளையாடுவாங்க. சொப்பு ஜாமான் வச்சு விளையாடுறது, சின்ன சின்ன கிராமங்களை வந்து அவங்களே உருவாக்குறது, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு பயிற்சியாக கொடுக்க முடியுமா?
0: கண்டிப்பாக மேடம், இதுக்குன்னு நாங்கள் ஒரு கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் இந்த வருஷம் எங்களால் பண்ண முடியல. கண்டிப்பாக வரும் வருஷத்தில் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் ரீதியாக சொல்லிக் கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்து கற்றுக்கணும் அந்த கலைன்றதுக்கு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, அந்த கிளே ஆர்ட்டை வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் மேடம். அதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னது போல் ஒரு சின்ன கிராமப்புறத்தில் இது செட் பண்ணுற மாதிரி, இது மாதிரி இவங்க ஒய்ஃப் ஆல்ரெடி செஞ்சு பண்ணிட்டாங்க. பண்ணி என் குழந்தை கொடுத்து அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் சொன்னது போல அது எப்படின்னா, ஒரு சைனா டவுன் சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. சீனர்கள் வாழ்ந்த இடத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டோம். அவங்க கொடியில் காய போடுற ட்ரெஸ் முதற்கொண்டு அந்த மாட்டு வண்டி தள்ளுறது மாதிரி, அப்புறம் வந்து பழைய மோட்டர் மூலமாக தண்ணி வர மாதிரி எல்லாமே அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது இவங்க பண்ணியிருந்தது, பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் இன்னும் எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து முயற்சி எடுத்தோம்.
1: தாத்தா பாட்டுகள் வாழ்ந்த காலத்தை நீங்க மினியேச்சர் மூலமா திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்றதுதான் ரீக்ரியேட் காலமா இருக்கு. அந்த ரீக்ரியேட் காலம் நம்ம வர சந்ததிகளுக்கு நம்மளுடைய அடையாளங்களை எடுத்து சொல்லும் அப்படின்ற வகையிலையும் இதை வந்து நிரூபிக்குது அப்படின்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க, அதே மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறீங்க, எந்த பேர்ல நீங்க

0: வருது. இப்போ நான் ஆர்கானிக் க்ரோத்னா நம்மளா மக்கள் விருப்பப்பட்டு அதை பார்க்க வைக்கிறது, மக்கள் விருப்பப்படுறாங்களே இல்லையோ ஆட்ஸுங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த முறையில் பண்ணாமல் மக்களை பார்க்க வச்சு அவங்கள வாங்க வைக்கிறது தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்கானிக் க்ரோத் தான் எல்லாமே. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்டு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நம்ம வந்து
1: வெப்சைட் அட்ரஸ் சொல்லிடலாமா?
0: நான் சொல்லிடலாம் மேம், www.sarancastle.com. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா saran_castle சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு பேஜ் இருக்குது மேம்.
1: இப்போ வந்து ஒரு ரீக்ரியேஷன் பண்ணணும், இல்லை வந்து என்னுடைய நினைவுகளை வந்து நான் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க ஒரு சில நேயர்கள் விரும்பினாங்க அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி கண்டிப்பாக தேவையாக இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: உங்களுடைய தொலைபேசி சொல்லிடுங்க.
0: 9788504474.
1: இன்னொரு முறை
0: 9788504474.
1: வாழ்ந்த காலங்கள் நினைவுகளில் இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க, வாழ்ந்த காலங்களின் அடிச்சுவிடுகள் என்னுடைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ரீக்ரியேஷன் பண்ற இவங்களை சந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய வகையில நினைவுகளை திருப்பி தருவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ரொம்ப அழகான பதிவுகளை எங்களோட பதிவிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
0: தேங்க்யூ மேடம்.
2: தேங்க்யூ மேம். சின்ன சின்ன பொருட்களை வச்சு பெரிய படைப்புகளா உருவாக்குற அற்புத திறமை படைச்சவங்களா இவங்க இருக்காங்க. புதுமையான கலை முயற்சிகள் மூலமா நம்மோட ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாவும் அதே சமயத்துல நல்ல வருமானம் தரக்கூடியதாவும் மாத்த முடியும். இத நமக்கு உணர்த்தி சென்றது இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி. பங்கேற்று சிறப்பிச்சாங்க தஞ்சாவூர் எஸ் அருண், சரண்யா ஆகியோர்.

0: தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டே எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் பிரைன் போல் 102.1 நேரம் இப்பொழுது 2:59. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:00. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

திருச்சிராப்பள்ளி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. போதைப் பொருளற்ற இந்தியா இயக்கம் நசாமுக்த் பாரத் அபியான் மக்களின் பங்கேற்பால் முன்னெடுக்கப்படும் இயக்கமாக மாறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்தில் மிகப்பெரும் பிரச்சினையாக உருவெடுத்துள்ள போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றிலும் அகற்ற ஒவ்வொரு குடிமகனும் உறுதியேற்க வேண்டும் என்றார். இந்திய ரயில்வே சுற்றுலாக் கழகம் பாரத் கௌரவ் டீலக்ஸ் ரயிலில் டிவைன் ஈஸ்ட் டெம்பிள் டூர் என்ற புதிய சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 11 நாட்கள் கொண்ட இந்த ரயில் பயணத்தில் உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்கள் மற்றும் கலாச்சார சிறப்புமிக்க பாரம்பரிய இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வகை செய்யப்பட்டுள்ளது. டிவைன் ஈஸ்ட் டெம்பிள் டூர் பயணத்திற்கான முன்பதிவுகளை IRCTCயின் சுற்றுலா இணையதளம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலகங்கள் வாயிலாக மேற்கொள்ளலாம். நாட்டில் சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் மூலம் பொது சுகாதாரம், நுகர்வோர் பாதுகாப்பு, எளிதான வணிகம் உள்ளிட்டவற்றை உறுதி செய்துள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சீர்திருத்தங்களின்படி எந்தவொரு மருந்து அல்லது அழகு சாதன பொருட்களை விளம்பரப்படுத்த அரசு ஆய்வாளர்களின் அறிக்கையை பயன்படுத்தினால் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகளை விதிமுறைகளை மீறி வெளியேற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் எச்சரித்துள்ளார். இம்மாவட்டத்தில் செயல்படும் தோல் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை உட்பட பல தொழிற்சாலைகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், தமிழகத்தில் கூடிய விரைவில் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் மேம்பட்ட தரத்துடனும் மலிவு விலையிலும் வழங்கப்படும் என்றார். அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேரோட்டத்திற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் தயார் நிலையில் உள்ளதாக நெல்லை மாநகர காவல் ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் தெரிவித்துள்ளார். குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச தீர்மானித்துள்ளது. ருமேனியாவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் ருமேனியாவின் கசாரை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:04. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்க திகட்டாத பாடல்கள், கேட்டால் பயன் தரும் தகவல்கள் அனைத்தும் வரும் இது மாலை நேர ஆரவாரம். இணைந்தே இருங்கள் அன்பு நேயர்களே.

6:09 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டுட்ருக்கோம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம அரியமங்கலம் பகுதி மக்களுக்கு தான். நம்ம திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கொள்ளிடம் பொது தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி நீரேற்று நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான குடிநீர் குழாயில, அதாவது அரியமங்கலம் பால் பண்ணை அருகே உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதை சரி செய்யும் பணி நடைபெற்று இருக்கிறதுனால அரியமங்கலம் உக்கடை, தெற்கு உக்கடை, ஜெகநாதபுரம் பழையது, ஜெகநாதபுரம் புதியது, இந்த பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் சனிக்கிழமை மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்படக்கூடிய சிரமத்தை பொறுத்து கொள்ளுமாறு நம்முடைய மாநகராட்சி கேட்டிருக்காங்க. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எப்போதுமே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா இது இன்னும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம மாநகராட்சி வலியுறுத்துது. தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இது

0: நலம் தரும் யோகா. யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
1: யோகா அப்படின்னாலே எல்லாருக்கும் ஆசனாஸ் அப்படின்றது மட்டும் தானே ஞாபகத்துக்கு வருது. ஆனா யோகா அப்படின்றது வெறும் ஆசனம் மட்டும் கிடையாது. யோகா அப்படின்றது ஆசனம், பிராணாயாமம், சரியான உணவு, தியானம் மற்றும் சவாசனா பயிற்சி, அதாவது தளர்வுன்னு சொல்லுவாங்களே அது, இது அஞ்சும் சேர்ந்ததுதான் யோகா. நமக்கு புரியுற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? யோகா அப்படின்றது ஒரு ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல அஞ்சு சப்ஜெக்ட், நம்ம இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்னு அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி யோகாவை அஞ்சு சப்ஜெக்டா பிரிச்சுக்கோங்க. அதுல ஒரு

0: சப்ஜெக்ட் ஆசனம், ஒரு சப்ஜெக்ட் பிராணாயாமம், இன்னொன்னு தளர்வு, இன்னொன்னு சரியான உணவு, இன்னொன்னு மெடிடேஷன் அதாவது தியான பயிற்சி. இந்த அஞ்சு தான் அஞ்சு சப்ஜெக்ட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க யோகாவை வேற ஆசனாவை மட்டும் பாப்பீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி. நாம அஞ்சு சப்ஜெக்ட் மேலயும் சரிசமமா கவனம் செலுத்தணும். ஆசனங்கள்ல நிறைய இருக்கு. 84,000 ஆசனங்கள்னு சில பேர் சொல்றாங்க, 84,00,000 ஆசனங்கள்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா நமக்கு முக்கியமா தேவையான ஆசனங்கள், உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆசனங்கள்னு 84 மட்டும்தான் குறிப்பிடுறாங்க. அதுலயும் ஹதயோகா பிராக்டிசஸ்ல வெறும் 12 ஆசனங்கள், இதை மட்டும் செஞ்சாலே ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே மாதிரி பிராணாயாமம், பிராணாயாமமும் நிறைய இருக்குது. அதுல முக்கியமானது, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு 2-3 பிராணாயாமம் மட்டும் நம்ம டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸ் பண்ணினோம்னாலே போதும். சவாசனம், தளர்வு பயிற்சி, சவாசனானா நான் தூங்குற ஆசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுவும் கிடையாது. சவாசனம் அப்படின்றது நம்ம மைண்ட கான்சியஸா வச்சுட்டு உடம்ப மட்டும் தளர்வா ரிலாக்ஸ்டா வைக்கிறது. அடுத்தது சரியான உணவு, சத்தான மற்றும் சமநிலையான உணவு. யோகா பண்றவங்க எல்லாருமே சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இல்லையா, அத அப்படியே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா யோகா இஸ் ஃபார் ஆல் அப்படின்னு தான் இன்டர்நேஷனல் யோகா டேவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா உணவு பழக்கங்கள் இருக்கிறவங்க, எல்லா கல்ச்சர் பேஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே யோகா பண்ணலாம். அப்படின்னா சரியான உணவுன்னு உங்க உடம்பு எதை ஏத்துக்குதோ, எதுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இல்லாம இருக்கோ, அதெல்லாமே சரியான உணவு. அப்படி பார்த்து நீங்க சமநிலையான உணவுகள் எடுத்துக்கலாம். தியானம் மற்றும் நேர்மறை சிந்தனை பயிற்சி இருக்கு இல்லையா, அது மன ஒருமைப்பாடு மற்றும் அமைதிக்கான பயிற்சி. சுருக்கமா சொல்லணும்னா ஆசனம், பிராணாயாமம், தளர்வு, சரியான உணவு மற்றும் தியானம், இது அஞ்சும் சேர்ந்த பயிற்சி தான் யோக பயிற்சி. வெறும் ஆசனம் மட்டும் கிடையாது. இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆசனாஸ் அப்படின்ற செயல்பாடு இருக்கு இல்லையா, அது பிராக்டிஸ் பண்ணும் போது எவ்வளவு நேரம் நான் பண்ணலாம் அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. அப்போ நீங்க ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம், ஆசனா பிராக்டிஸ் பண்ணும் போது நமக்கு நம்ம உடம்புக்கு எந்தெந்த ஆசனாஸ் எல்லாம் ஈஸியா வருது அப்படின்னு பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கஷ்டமான ஆசனங்கள், கஷ்டமான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அந்த ஆசனங்களை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம உடம்புல நீஸ் லிகமெண்ட்ஸ் இதெல்லாமே இன்ஜுரிஸ் வர்றதை தவிர்க்கலாம். அடுத்தது பிராணாயாமா. பிராணாயாமா அப்படின்றது நான் சரியா பண்றேனா சரியா பண்றேனா அப்படின்றது மேல ரொம்ப கவனம் செலுத்துறதுக்கு பதிலா மூச்சு மேல கவனத்தை செலுத்தி பொறுமையா நிதானமா மூச்சு பயிற்சி செய்யறது ரொம்ப நன்மை பயக்கும். இப்போ சவாசனா மற்றும் தளர்வு பயிற்சி சொன்ன இல்லையா, அது உடம்பு மற்றும் மனச தளர்வா வச்சுக்கிறதை தவிர்த்து தூங்குறது கிடையாது. எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காம, எந்த சிந்தனை அதுல வந்தாலும் அது பின்னாடியே போகாம, அது என்னதான் பண்ணுது அப்படின்னு ஒரு மூணாவது ஆளா இருந்து அப்சர்வ் பண்றது. இதேதான் மோஸ்ட்லி தியானத்துக்கும் சேரும். ஆனா சவாசன பயிற்சியில நம்ம இதை பண்ணும் போது அது தியானத்துக்கு ரொம்ப ஈஸியா வழிவகுக்கும். இப்போ இந்த அஞ்சு பிராக்டிசஸ் நீங்க உங்களோட தினசரி வாழ்க்கை முறையில பிராக்டிஸ் பண்ணி நன்மை அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோக கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

6:23 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டு நினைஞ்சிருக்கோம் ஆரவாரம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, குறுவை பருவ பயிர்களை சாகுபடி செஞ்சிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு தான். என்ன தகவல் அப்படின்னா, குறுவை பருவ பயிர்களை ஜூலை 31 காப்பீடு செய்யணும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. நிகழாண்டு குறுவை பயிர் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, ராகி, சோளம், கம்பு, தட்டைப்பயிறு, எள், பருத்தி, சாமை, கொள்ளு, இந்த 14 வேளாண் பயிர்களும், வாழை, மரவள்ளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரி, வெண்டை, மஞ்சள், தக்காளி, பூண்டு, இஞ்சி, முட்டைக்கோஸ், இந்த 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பயிர்களை விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறுவை நெற்பயிருக்கு ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஜூலை 15 காப்பீடு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்கள் ஜூலை 31 காப்பீடு செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆகவே விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது.

0: உள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்கள் இன்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜாஸ்தபதி, மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை,

0: 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலை திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜா ஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜா ஸ்தபதி தெரிவித்தார்.
2: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தா கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
1: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க, நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
5: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.

0: அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள்.
2: முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது. முஹர்ரம் என்றால் தியாகம் மாற்றம்.

மறுமலர்ச்சியின் தொடக்கம் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு சிறப்பான ஒரு மாதத்தின் நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பாகும். அதற்கு பெயர் ஆஷுரா என்று சொன்னார்கள். இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஓராண்டில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூஹு நபி அவர்கள் வெள்ளத்திலே மிதந்து சென்ற பொழுது அவர்கள் சென்ற கப்பல் மீட்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம் தான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றியது இந்த முஹர்ரம் மாதம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த முஹர்ரம் மாதம் என்பது வெறும் கலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, மாறாக கடந்த ஆண்டை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம், புதிய ஆண்டிற்கான இலக்குகளை வகுக்கக்கூடிய நேரம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த முஹர்ரம் மாதமாகும். உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்தபொழுது இஸ்லாமிய கேலண்டர் ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது. அப்பொழுது ஆங்கில மாதம் புழக்கத்தில் இல்லை, மாறாக யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு நடைமுறை அன்றைக்கு இருந்தது. ஆக அவர்களுக்கு மத்தியிலே எந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து, எந்த நாளை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய கேலண்டர் ஹிஜ்ரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்த பொழுது அவர்களுக்கு முன்னால் பல்வேறு செய்திகள் வந்தன. சில கருத்துக்கள் இப்படி கூட வந்தன, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டினுடைய முதல் மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற அந்த நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கடைசியில என்ன முடிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம் பெயர்ந்து சென்ற அந்த நாளை தான் ஹிஜ்ரி ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கிலே வைத்தார்கள். அன்று முதல் எப்படி ஆங்கில மாதத்திலே நாம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கின்றோமோ, முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய கேலண்டரனுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குரான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக முஹர்ரம் மாதம் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறது, முஹர்ரம் மாதம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உற்சாகம் அளிக்கிறது, அல்லாஹ்வோடு இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தில்தான் பிரபலமான ஆஷுரா நோன்பை உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் வைக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்படி செல்லும் பொழுது எதிரிகளுடைய கண்களில் படாமல் இருப்பதற்காக தவுர் என்ற குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். 3 நாட்கள் அவரை தேடி எதிரிகள் வருகிறார்கள். அவங்க இருந்த குகையை நெருங்கிடுறாங்க. எதிரிகளுடைய குரலை இவர்கள் 2 பேரும் கேட்கின்றார்கள். அந்த எதிரிகள் சற்று குனிந்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக அபுபக்கர் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் அவர்களே, நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இங்க நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆறுதலாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அபுபக்கரே, அஞ்சாதீர்கள், நாம் இருவர் அல்ல, நம்மோடு இறைவனும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 2 பேர் பேசிக்கொண்ட பேச்சை இறைவன் திருக்குறானிலே இடம்பெற செய்கின்றான். நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஹிஜ்ரத் பயணம் செய்ததனுடைய நோக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள், மதீனாவிலே நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, தீய பழக்கங்களை கைவிட்ட நல்லவர்களை அதிகப்படுத்த கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மனித குல வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள்.

0: எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த கர்பலாவிலே அவர்கள் போரிட்டார்கள். இவர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட நியாயத்திற்காக போராட வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், சமத்துவத்திற்காக போராட வேண்டும், இறை நெறி மேலோங்க செய்வதற்காக போராட வேண்டும் என்பதற்காக சிறந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனை கர்பலா என்று இஸ்லாமிய சமூகத்திலே அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. திருக்குறானிலே 13வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களுடைய நிலையை இறைவன் மாற்றமாட்டான். ஆக மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். தனிநபர்கள் மாற வேண்டும், குடும்பங்கள் மாற வேண்டும், சமூகங்கள் மாற வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிறதே படிப்படியாக ஒரு கட்டத்திலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே மாறுவார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவது நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக, இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் இப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அவன் பூரிப்படைவதில்லை, மாறாக அவன் நன்றி செலுத்துகின்றான், பணிந்து விடுகிறான். இறைவன் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அவன் இறைவனை நிந்திப்பதில்லை, முடங்கி போய் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக பொறுமையை மேற்கொள்கின்றான். எனவே அவனுக்கு நன்மை வந்து நன்றி செலுத்தினால் மீண்டும் இறைவன் அவனுக்கு நன்மையை தந்து விடுகிறான். அவனுக்கு சோதனை வந்து அதிலே அவன் பொறுமையை மேற்கொண்டதனால் அதற்கும் அவனுக்கு நல்ல நன்மைகளை இறைவன் எழுதி விடுகிறான். ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தவறான சூழ்நிலையில இருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும், தீய பழக்கங்களை கைவிட வேண்டும், புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தனிநபர் மாற்றம் சமூக மாற்றமாக வளர வேண்டும். தியாகத்தினுடைய உச்சம் கர்பலா. முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலாவை மறக்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசேன் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தியாகம் செய்தார்கள். கர்பலா நமக்கு கற்பிப்பது எண்ணிக்கையினுடைய பலம் முக்கியமல்ல, உண்மையின் பலம்தான் முக்கியம். முஹர்ரம் நமக்கு தியாகத்தினுடைய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மறுமலத்தினுடைய தொடக்கம் நம்மில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் நமக்கு தரக்கூடிய 5 உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக, இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். இரண்டாவதாக, தீய பழக்கங்களை கைவிடுவோம். மூன்றாவதாக, குடும்ப உறவுகளை மேம்படுத்துவோம். நான்காவதாக, சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். ஐந்தாவதாக, நீதி மற்றும் உண்மைக்காக உறுதியாக நிற்போம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மறுமலர்ச்சி ஆரம்பிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய அருள்களையும் பயன்களையும் வாரி வழங்குவானாக. எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும்.
1: தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முஹர்ரம் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ. மோகன் அவர்கள்.
1: வங்கிகள் மூலம் நிதியுதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது

0: முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5 லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும், 10 லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
1: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்கறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு பிணையமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழில பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாம அவங்களை சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசா எடுத்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கு, அதை தவிர்த்து அவங்க அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கு முதன்மையான இடம் நாங்க கொடுப்போம். இந்த முத்ரா லோன்ல கொலேட்ரல் ஃப்ரீல எந்த ஒரு பிணையமும் இல்லாம இப்போதைக்கு பேங்க்ல வந்து 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரலாம். அவங்கள வந்து எந்த பிணையமும் வைக்காம லோன் கொடுக்கலாம்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
2: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரிமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ₹436 மட்டுமே பிரிமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
3: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க. இதோட பிரீமியம் தொகையை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
0: ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
4: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க

0: வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு

யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார்.

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.
2: உலகம்
3: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்
2: நிகழ்ச்சியில் இன்று வளம் குன்றா வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் பங்கேற்கிறார். தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து செழிப்பான மண் சிறப்பான எதிர்காலம் சில செய்திகளை வழங்குகிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
3: மகளை வணங்கிடுவோம், பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம்.

0: ஒரு உழவர் பயிர் தொழிலோடு சேர்த்து உப தொழில்களான ஆடு, மாடு, கோழி, வாத்து, மண்புழு உற்பத்தி, மீன் வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு, தீவன பயிர்கள் சாகுபடி என அனைத்தையும் ஒருங்கிணைத்து செய்யும் பொழுது அதில் நிறைவான வருமானம் எடுக்கலாம். ஆகவே வேளாண் பெருமக்களே, வளம் குன்றா வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யுங்கள் என்று பல்வேறு விதமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: எல்லாருமே ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா ஏதோ ஒன்று கைவிட்டாலும் இன்னொரு ஏதோ கை கொடுக்கும் அப்படிங்கறதுல தான் அதில் முக்கிய கருதுகோளாக வச்சுக்கிறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க.
2: கண்டிப்பாக ஐயா. வேளாண்மை அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நெல், கரும்பு, உளுந்து அந்த மாதிரி பயிர்களை சாகுபடி செய்வது விவசாயம் அல்ல, இது வந்து பயிர் தொழில். இந்த பயிர் தொழிலோட அதற்கு தேவையான உப தொழில்களான கால்நடைகள், மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இல்லை சில உப தொழில்கள், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், சாண எரிவாயு உற்பத்தி செய்தல், இந்த மாதிரி தேவையான உப தொழில்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா தான் அது வந்து முழுமை பெறும் வேளாண்மை விவசாயம்ங்கிறது.
1: இன்னும் கொஞ்ச நாள் போல சந்தையையும் நீங்களே படுத்திடுங்க, அப்போதான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் சொல்லுவீங்க போல.
2: இல்லை, அதுவுமே இப்போ வந்து தேவையானதை இருக்கு. அதாவது நம்மளுடைய விளை பொருளுக்கு நம்ம விலையை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிற காலம் வரும் பொழுது விவசாயிகளோட வருமானம் வந்து ஓங்கியிருக்கும், விவசாயம் வந்து முழுமை பெறும், விவசாயிகள் திருப்தியாக இருக்க முடியும். அந்த வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாக நிறைய திட்டங்களை வந்து முன்னெடுத்து செல்லலாம். ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி பயிர் சாகுபடி செய்கிறோம். அந்த பயிர்லேருந்து எந்த பயிர் அப்படிங்கிறத நம்மளுடைய மண்ணுடைய தன்மை என்ன, நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம், தட்பவெப்ப நிலைகள் எவ்வளோ, நமக்கு ஆண்டு மழையளவு எவ்வளோ இருக்குது, எந்த பருவத்தில் அந்த மழை கிடைக்குது, நம்ம என்ன பயிரை அதில் விளைவிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம விளைவிக்கிற பொருள் நம்ம பகுதியில் விற்பனைக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, மார்க்கெட்டிங் சந்தை வாய்ப்பையும் நம்ம பார்க்கணும்.
1: லோக்கல் மார்க்கெட்
2: கண்டிப்பாக, ஏன்னா விவசாயிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த விவசாயிகளில் வந்து 70% வந்து சிறு குறு விவசாயிகள் தான் இருக்காங்க. அதாவது 2/3 சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க. எல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கருக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை பிடிச்சி வெளியில் போய் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்காது. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி விளைய வைக்கிறோம் பயிர், உடனடியாக விற்பனை செஞ்சால் தான் அடுத்த பயிருக்கு அந்த முதல்ல போட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, ஸோ என்ன மண் இருக்குது, நம்மளுடைய தட்பவெப்ப நிலைகள் என்ன, நமக்கு விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உள்ளூர் மார்க்கெட் சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பயிரை வந்து தேர்வு செய்கிறோம். அந்த பயிரை தேர்வு செய்யும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு திருச்சி, தஞ்சை, டெல்டா பகுதி அப்படின்னா நம்ம வந்து நெல் சார்ந்த பயிர் திட்டமாக இருக்கும். கோயம்புத்தூர் பக்கம் பார்த்திங்கன்னா சோளம், பருத்தி சார்ந்த பயிர் திட்டமாக இருக்கும். ஸோ மானாவாரி பகுதிகளில் மானாவாரி பயிர்கள், சிறுதானிய பயிர்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய பகுதிக்கு சார்ந்த பயிர் திட்டங்களை தேர்வு செய்கிறோம். பயிர் திட்டங்களை தேர்வு செய்யும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த 2 ஏக்கர் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து பயிருக்கு வச்சுக்கிறோம். மிச்ச ஏரியா அந்த பரப்பளவு வந்து நம்ம மாடு வளர்க்குறதுக்கு, கோழி வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, ஸோ இந்த மாதிரியான உப தொழில்களை அதோட சேர்க்கணும். ஸோ ஒருங்கிணைந்த அப்படிங்கிறது பயிர் தொழிலுடன் தொடர்புடைய மற்ற தொழில்களையும் சேர்த்து செய்வது தான் ஒருங்கிணைந்த பண்ணையம்.
1: அதாவது நீங்கள் சொல்லும் போதே ஒவ்வொரு பண்ணையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் போல, அந்த இடத்துக்கு அந்த நிலத்துக்கு அங்கே என்ன மார்க்கெட்டுக்கு அப்படிங்கும்போது ஒரே ஊரில் இருக்கிற வேறு வேறு நிலம் கூட வேறு வேறு பண்ணையாக தான் இருக்கும் போல.
2: அவசியம், ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அதாவது நெல் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய நஞ்சை நிலங்கள், நஞ்சை நிலங்களுக்கு ஒரு மாதிரியான அங்கங்களை தேர்வு செய்யணும், என்னென்ன தொழில்களை தேர்வு செய்யலாங்கிறது. தோட்டக்கால் நிலங்கள், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அந்த மாதிரி உள்ள தோட்டக்கால் பகுதிகளுக்கு நம்ம என்னென்ன பயிர் சாகுபடி, அது சார்ந்த தொழில்கள் என்ன தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறது மாறுபடும். இதே வந்து தெற்கு பார்த்தீங்கன்னா வறட்சியான பூமி, விருதுநகர், சிவகங்கை அந்த மாதிரி பகுதிகளுக்கு, மானாவாரி பூமிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்னவான பயிர்கள், அதுக்கு என்ன நம்ம உப தொழில்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு மாறும். 3 விதமான சூழ்நிலைகளுக்கும் வெவ்வேறு வகையான அங்கங்களை தேர்வு செய்யணும். அந்த அங்கங்களை தேர்வு செய்யும்போது நம்மளுடைய பகுதிக்கு ஏற்றதாகத்தான் நம்ம தேர்வு செய்ய முடியும். அப்போ தான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நம்ம லாபகரமானதாக பார்க்க முடியும், நம்மளுடைய மண்ணினுடைய வளத்தை வந்து அங்கே வந்து கூட்ட முடியும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பெரு விவசாயிகளுக்கு அது சாத்தியமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் சாத்தியமாக இருக்குமா?
2: எல்லா விவசாயிகளும் செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய விவசாயிகள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது ஒருங்கிணைந்த பண்ணையமானு தெரியாமல் சயின்டிஃபிக்

0: ஜெனட்டிக்காக தெரியாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு விவசாயி அப்படின்னா வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு மாடோ ரெண்டு மாடோ இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஸோ அந்த மாதிரி அவர் சாகுபடி சென்ற பயிர்கள் கூட ஒரு மாடு வச்சுருக்காரு இல்லை நாலு ஆடு வச்சுருக்காரு அப்படின்னா அவர் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யக்கூடிய விவசாயி தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வச்சுருந்தாவே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் விவசாயம். ஏன்னா மாட்டுக்கு தேவையான தீனியை வந்து அவர் வந்து இந்த பயிர்லேருந்து எடுத்துப்பார். நெல்லை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் தானியத்தை அப்படின்னா அந்த வைக்கோல் மாட்டுக்கு யூஸ் பண்ணிப்பார். மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை வந்து வயலுக்கு இடுபொருளாக இயற்கை உரமாக பயன்படுத்துவார், இல்லை அந்த சாணத்தை வந்து மண்புழு உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். ஸோ அப்போ வந்து ஒரு சுழற்சி அந்த இடுபொருட்கள் வந்து சுழற்சி செஞ்சு பயன்படுத்தும் போது அவர் வந்து ஒரு சிறப்பான ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயியாக மாறிடுவார்.
1: ஏதோ ஓரளவுக்குனாவது மாறிடுவார் அப்படின்னு சொல்லலாம்.
0: அவசியம். அதனுடைய நன்மை தெரியும் பொழுது அடுத்தடுத்து இன்னும் மேற்கொண்டு அவரால் போக முடியும்.
1: ஐயா, ஒருங்கிணைந்த பண்ண முறையில் அங்கங்கள்னா என்னன்னு சொல்ல வரீங்க?
0: அங்கங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையோட எதை எதெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் அப்படிங்கிறது அங்கங்கள். நம்ம வந்து விவசாயி வந்து பயிரை சாகுபடி செய்கிறோம். பயிர் சாகுபடி செய்யும் பொழுது அதோட வந்து மாடு, பயிருங்கிறது ஒரு அங்கம், மாடு வளர்ப்புங்கிறது ஒரு அங்கம், ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், அசோலா உயிர் உரம் உற்பத்தி, காளான் உற்பத்தி, சாண எரிவாயு உற்பத்தி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒன்று ஒன்றும் ஒரு அங்கங்கள். இது எல்லாத்தையும் ஒரு விவசாயி செஞ்சால் தான் நான் ஒருங்கிணைந்த பண்ணையமா, அப்போ தான் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யக்கூடிய விவசாயா அப்படின்னா இல்லை. அதாவது நம்ம பல்கலைக்கழக இந்த ஆராய்ச்சி நிலையங்களையும் இந்த ஆராய்ச்சி இருக்குது, விவசாயிகள் வயல்களையும் நாங்கள் இந்த ஆராய்ச்சியை வந்து செஞ்சிட்ருக்குறோம். அந்த ஆராய்ச்சியின் மூலமாக எந்தெந்த பகுதிகளுக்கு என்ன பயிர்கள் வந்து ஏற்றதாக இருக்கும், ஸோ அந்த பயிர்கள் கூட என்ன தொழிலை இந்த அங்கங்களை சேர்த்தா லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத பல்கலைக்கழகம் பரிந்துரை செய்யுது. இதை வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுடைய மண்ணுக்கு நம்மளுடைய சந்தை வாய்ப்புக்கு சொல்லக்கூடிய இந்த 10 அங்கங்களில் எது நமக்கு உகந்ததாக இருக்குங்கிறத நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். 10 செய்யணும் இல்லை 8 செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நமக்கு எது லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒன்றுனுடைய இடுபொருள் தேவைக்கு அங்கே பண்ணைக்குள்ளே கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் உபப்பொருட்களையே நம்ம உரமாக பயன்படுத்தலாம், தீவனமாக பயன்படுத்தலாம். அதன் மூலமாக நம்ம வந்து வெளிப்புற சந்தையில் வாங்கக்கூடிய இடுபொருள் செலவை நல்லா குறைக்க முடியும்.
1: ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் அங்கங்களை தேர்வு செய்கிறது எப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கயா.
0: இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நம்ம வந்து பயிர்கள் சாகுபடி செய்கிறோம், நெல் சாகுபடி செய்கிறோம், அது கூட வந்து மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து என்ன பொருட்கள் வந்து நெல்லுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நெல்லுலேருந்து நம்ம வந்து வைக்கோல் வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம். மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை வந்து மக்க வச்சு உரமாக பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், இல்லை மண்புழு உரம் தயாரித்து நம்ம மண்புழு உரமாக பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். நம்ம சோளம் சாகுபடி செய்கிறோம்னா சோளத்தட்டையை பயன்படுத்தலாம். சப்போஸ் நம்ம வந்து மீன் வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், ஸோ அந்த மீனுக்கு கோழிக்கு வந்து அசோலாங்கிறது ஒரு உரமாக தேவைப்படும், தீவனமாக அசோலாவை பயன்படுத்தலாம். அப்போ அசோலா உற்பத்தியை நம்ம ஒரு அங்கமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அசோலா வந்து நெல் பயிருக்கு உயிர் உரமாக பயன்படுத்தலாம், அதன் மூலமாக நம்ம யூரியா செலவை குறைக்கலாம். அந்த அசோலாவை மீன் குட்டையில் போட்டோம்னா அதுவே நிறைய பெருகும், மீன் அதை சாப்பிடும், அதை மீனுக்கான தீவன செலவை குறைக்கலாம். அதே அசோலாவை கோழிக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இதே நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு ஆடு வச்சுருக்கிறோம், ஆட்டுக்கு வந்து தீவனம் வேணும் அப்படின்னா வேலி மசால்னு சொல்லுவோம், புரோட்டீன் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தீவனப்பயிர் இருக்குது வேலி மசால், டெஸ்மாந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தீவனப்பயிரை சாகுபடி செய்யலாம். கிளரிசிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவனப்பயிர் இருக்குது, அந்த தீவனப்பயிரை சாகுபடி செய்யலாம். கம்பு நெப்பியர் ஒட்டுப்புல், கோ4 கோ5 ஒட்டுப்புல் இருக்குது, இந்த ஒட்டுப்புல் வந்து மாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் ஆடுகளுக்கும் பயன்படுத்தலாம், இந்த தீவனப்புல்லை சாகுபடி செய்யலாம். ஸோ நம்மள்கிட்ட என்ன தொழில்கள், ஆடு இருக்கா மாடு இருக்கா, அதுக்கு என்ன விதமான தீவனங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்வு செய்கிறது தான் அங்கங்கள் தேர்வு.
1: ஐயா, அதே போல் பல்வேறு தொழில்களை இணைக்கும் போது இதில் வந்து இடுபொருள் மேலாண்மை எப்படி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி?
0: இடுபொருள் மேலாண்மை அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் இடுபொருள் மறுசுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுற்றுப்புற சூழல் வந்து கெடாமல் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாக சிறப்பான ஒரு சேவையை சமூகத்துக்கு வந்து சொல்ல முடியும். இடுபொருள் மேலாண்மை அப்படிங்கிறது நெல்லுக்கு உரங்கள் தேவை, அந்த உரங்களை முழுவதுமாக நம்ம செயற்கை உரங்களை சார்ந்து இல்லாமல் நம்மகிட்ட ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய என்னென்ன தொழில்கள் வச்சுருக்கிறோம், அங்கங்கள் வச்சுருக்கிறோம், அந்த அங்கங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய உரங்களை எல்லாம் எவ்வாறு சிறப்பாக நம்ம இடுபொருளாக நெல்லுக்கு பயன்படுத்த முடியும், அது பயிர் சாகுபடிக்கு. உதாரணத்துக்கு நெல் வச்சுருக்கிறோம், எந்த பயிராக இருந்தாலும், இப்போ மாட்டிலேருந்து சாணத்தை பயன்படுத்துகிறோம், ஆட்டிலேருந்து ஆட்டு எருவை பயன்படுத்துகிறோம், கோழி எருவை பயன்படுத்துகிறோம், மீன் குட்டையிலிருந்து மீன் பிடிச்சதுக்கப்புறம் அந்த மீன் குட்டையோட அடியில் இருக்கக்கூடிய வண்டல் மண் வந்து நிலத்துக்கு சத்தான மண், மீன் குட்டையில் இருக்கும் பொழுதே இடையில தண்ணியை வந்து திறந்து விட்டு வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாம். தண்ணி பாய்ச்சும் போது மீன் வெளியில் போகாமல் இருக்க அந்த குழாயில் வந்து ஒரு வலை மட்டும் கட்டிட்டோம்னா மீன் உள்ளே இருக்கும், தண்ணியை மட்டும் சத்தான தண்ணி, அந்த தண்ணி அந்த தண்ணியவே வயலுக்கு பாய்ச்சலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அங்கத்தினுடைய அது கால்நடை கழிவுகளாக இருக்கட்டும் பயிர்கழிவுகளாக இருக்கட்டும் அந்த கழிவுகளை வந்து உபப்பொருளை இன்னொரு அங்கத்துக்கு வந்து இடுபொருளாக பயன்படுத்துகிறோம். இதுதான் இடுபொருள் மறுசுழற்சி. வைக்கல் மாட்டுக்கு மாட்டிலிருந்து சாணம் வறுமை கம்போஸ்ட் மண்புழு உரம் தயாரிப்பதற்கு மண்புழு உரம் வந்து திரும்பி பயிருக்கு. இப்போ இந்த மாதிரி மறுசுழற்சி

0: வேலை பயன்படுத்தலாம். நம்ம பயிர்னு எடுக்கும்போது நம்ம வந்து ஒரே ஒரு நெல் மட்டும் ஒரு சோளம் மட்டும் அப்படி இல்லாமல் நம்ம பயிர் திட்டங்கள்னு பார்க்கும்போது ஊடு பயிர், கலப்பு பயிர், வரப்பு பயிர், இந்த மாதிரி பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்குது. எதனால் அந்த கலப்பு பயிர் திட்டம் சொல்கிறோம், ஊடு பயிர் திட்டம் சொல்கிறோம், பயிர் சுழற்சியெலாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நிலத்தில் மூணு போகத்தில் ஒரே பயிரை சாகுபடி செஞ்சோம்னா நமக்கு மகசூல் வந்து குறைஞ்சிரும். பயிரினுடைய தன்மை, அதுக்கு என்னென்ன உரங்கள் தேவை, அது எடுக்கக்கூடிய அளவு, நிலத்திலேருந்து எடுக்கக்கூடிய வேரினுடைய சுற்றளவு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக இந்த பயிர் வகை பயிர்கள், கடலை, உளுந்து, பச்சை பயிர், தட்டைப்பயிர், கொள்ளு, இந்த மாதிரி பயிர் வகை பயிர்களை நம்ம மூணு போகத்தில் ஏதாவது ஒரு போகத்தில் நம்ம வந்து அதை கலந்து சுழற்சி செய்யும் பொழுது மண்ணுக்கு சத்துக்கள் மேம்படும். ஏன்னா பயிர் வகை பயிர்களை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சுகள் இருக்கும். அந்த வேர் முடிச்சுகள் மூலமாக நம்மளுடைய வளிமண்டலத்தில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தழைச்சத்து 78% அந்த தழைச்சத்தை எடுத்து மண்ணில் நிலைநிறுத்தும் இந்த பயிர் வகை பயிர்கள். இப்போ பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யும்போது மண்ணினுடைய தழைச்சத்து மேம்பாடு அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு பயிரை சாகுபடி செய்யும் பொழுது அதனுடைய நன்மையை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அதனால் பயிர் சுழற்சி ரொம்ப முக்கியம். அந்த பயிர் சுழற்சியில் கண்டிப்பாக ஒரு பயிர் வகை பயிர்களை உள்ளே கொண்டுகிட்டு வரணும். பல்வேறு வகையான பயிர்களையும் ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒருங்கிணைக்கும் பொழுது நம்மளுடைய மண்ணுடைய வளம் வந்து குன்றாமல் பாதுகாக்க முடியும், மண் வளம் வந்து மேம்படும். இந்த பயிரோட கழிவுகள்லாம் நிலத்திலே விழுகும். ஸோ அந்த கழிவுகள் மறுபடியும் மக்கிறதுக்கு நம்ம வயலுக்கு போடக்கூடிய மண்புழு உரம், மக்கிய தொழு உரம், இது எல்லாமே உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் வந்து மண்ணினுடைய வளத்தை வந்து நம்ம இந்த இடுபொருள் மேலாண்மை மூலமாக மண் வளத்தை வந்து மேம்படுத்த முடியும்.
1: இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும்போது வருமானத்திற்கு எப்படிங்க வாய்ப்பு இருக்கு? இப்போ முன்னெல்லாம் நெல்லை போட்டோன்னா வந்துடும், எல்லாம் சுற்றி சுற்றிக்கிட்டு வருது, இப்படி வருமானம் எப்படி இருக்கும்?
0: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது முதல்ல வந்து மண்ணினுடைய வளம், தரமான உணவுப் பொருட்கள், அதுக்காக அதை பண்ணுறோம். அது பண்ணும் பொழுது நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வருடம் முழுவதும் கிடைக்கும். இப்போ நெல் சாகுபடி செஞ்சோம்னா 4 மாதம் வெயிட் பண்ணணும், கரும்பு சாகுபடி செஞ்சால் 1 வருஷம், வாழைனா 1 வருஷம், காய்கறி பயிர்னா 60-70 நாள் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாக மட்டும்தான் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் வருடம் முழுவதுமான வருமானத்திற்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வச்சுருக்குறோம், மாடு வந்து பால் கொடுக்குது, நம்ம வீட்டுக்கு பால் யூஸ் பண்ணிக்கிறோம், 1 லிட்டர் 6 லிட்டர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதிகப்படியாக இருக்கிற பால் டெய்லி விற்பனைக்கு நம்ம பயன்படுத்தலாம். மாடு மூலமாக பால் மூலமாக வருமானம் கிடைக்குது. மாட்டினுடைய சாணம் எருவாக பயன்படுது. அந்த எருவை வந்து மதிப்பு கூட்டத்தின் மூலமாக வெறுமை கம்போஸ்டாக நம்ம வந்து மண்புழு உரமாக தயாரிக்கும் பொழுது நமக்கு தேவையானதை உரத்தை பயன்படுத்திக்கலாம். அதிகப்படியாக இருந்தால் விற்பனை செய்யலாம். அசோலா அதையும் நம்ம வந்து வெளியில் வந்து விற்பனைக்கு பயன்படுத்தலாம். இப்போ கோழி மட்டும் வச்சுருக்கிறவங்க, டவுனில் இருக்கிறவங்க வந்து நம்மள்ட்ட அசோலா வாங்கிட்டு போவாங்க. தீவனப்புல் 4, 5 கம்பு நப்பியர் ஒட்டுப்புல் தீவனப்புல் இருக்குது. தீவனப்புல்லை நம்ம மாட்டுக்கு தேவையானதை பயன்படுத்தலாம். அதிகப்படியாக இருக்கிறத விற்பனை செய்யலாம். கோழி ரொம்ப லாபகரமானதாக இருக்குது. கோழி 3 மாதத்தில் ஒரு 50 கோழியை 10 சதுரமீட்டரில் நம்ம வளர்த்துறோம், அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு 3 மாதத்தில் நமக்கு வந்து 1 கிலோ வெயிட் வந்துடும், நம்ம வந்து விற்பனை செஞ்சிடலாம். 3 மாதத்துக்கு கொடுத்துட்டு கோழியிலேருந்து வருமானம் கிடைக்கும். 1 வருஷத்தில் 3 சைக்கிள் நம்ம கோழியை வந்து விற்பனை செய்யலாம். மீன் 6-8 மாதத்தில் மீன், அது நம்ம ரகத்தை பொறுத்து இருக்குது. 4 மாதத்தில் வளரக்கூடிய மீனும் இருக்குது, 6-8 மாதத்தில் விற்பனைக்கு வரக்கூடிய மீன்கள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பயிர் திட்டத்தில் வந்து குறுகிய கால தானிய பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், இதில் வந்து 70 நாளில் வளரக்கூடிய பயிர் வகை பயிர்கள் இருக்குது, 80-90 நாள் வளரக்கூடிய எள் கடலை பயிர்கள் இருக்குது, 100 நாள் 110 நாளில் நெல் பயிர் இருக்குது, வீட்டு தோட்டம் மாதிரி காய்கறி பயிர்கள் வச்சுக்கிறோம், வரப்பு பயிர் வச்சுக்கிறோம், ஊடு பயிர் வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்க்கும்போது ஒவ்வொருடைய வளர்ச்சி பருவம், அந்த முதிர்ச்சி பருவம் பார்த்திங்கன்னா 60 நாளிலிருந்து 100-120 நாள் இருக்குது. அப்போ நமக்கு வருமானம் கிடைக்குது. ஒரு வாழை, கொய்யா, இந்த மாதிரி ஒரு தோட்டக்கால பயிர்களையும் அதன் மூலமாகவும் நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது. அப்போ பார்த்தோம்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒன்று முக்கியமானது என்னென்னா, அந்த ஒருங்கிணைந்த பண்ணையை மூலமாக நம்ம போகும்பொழுது ஒரு பயிர் எதிர்பாராத மூலமாக நமக்கு கை கொடுக்கல, பயிர் வந்து மழை பெஞ்சு அதிகமாகிடுச்சு, ஒரு பயிர் பாதிக்கப்பட்டுச்சு, இல்லை வறட்சினால ஒரு பயிர் மகசூல் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் நமக்கு கை கொடுக்கும். எதிர்பாராத விதமாக சீதோஷனால கோழி நோய் வந்துருச்சு, கோழி இறந்து போச்சு சீக்கில் அப்படின்னா பயிர்கள் கை கொடுக்கும். முழுவதுமாக விவசாயிகள் நலிவடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நல்ல ஒரு ஓங்கிய வருமானம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொழில் கைவிட்டால் மற்ற தொழில்கள் கை கொடுக்கும். அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து மிகவும் சிறப்பான ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்கு.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்படி பாதுகாக்கும், ஏதோ ஒரு பக்கத்து கட்டமானாலும் ஒரு பக்கத்து லாபத்தை கொடுத்து நிப்பாட்டி வச்சுக்கும்
0: நிச்சயமா
1: சொன்னீங்க. அதே போல இதை தாண்டி அங்கக வேளாண்மையில வேற எவ்வாறெல்லாம் நம்மளுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கறத சொல்லிருங்க.
0: இன்னைக்கு வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மை, இயற்கை வேளாண்மை பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய வந்து நிதி ஒதுக்கீடு செய்து மீட்டெடுக்கணும், விவசாயத்தை நோக்கி போகணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கிம் மாநிலம் வந்து 100% வந்து இயற்கை வேளாண்மை மாநிலம், அங்க வேளாண்மை மாநிலம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களும் விவசாயிகள் வந்து இதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை வந்து அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழே ஆர்வமுடன் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க, ஒருங்கிணைந்த பண்ணையத்தை. ஏன் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து இயற்கை வேளாண்மைக்கும்

0: அதை நேச்சுரல் ஃபார்மிங்க்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வழிகாட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இடுபொருள் மேலாண்மைன்னு ஒன்று பார்த்தோம், இடுபொருளை மறுசுழற்சி செய்கிறோம் அப்படின்னு. இந்த இயற்கை வேளாண்மைக்கு அங்கக வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்களை நாம் போய் மார்க்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா செலவுகள் வந்து மிகவும் அதிகம். நம்மகிட்ட இருக்கிற தொழில்களை அங்கங்களை பயன்படுத்தி நம்ம பண்ணைக்கு தேவையான இடுபொருட்களை நாமே உற்பத்தி செய்யும் பொழுது செலவு குறைவு. இப்போ எங்கள் பண்ணையில் வந்து வேளாண் ஆராய்ச்சியிலையும் காட்டுத்தோட்டத்தில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை மாதிரி திடல் வச்சுருக்கிறோம். வாய்ப்புள்ள விவசாயிகள் எப்போ வேணாலும் வந்து எங்கள் மையத்தினுடைய திடலை வந்து பார்வையிடலாம். அங்கே பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆராய்ச்சியில் மொத்த செலவில் 30% 40% இடுபொருள் செலவை வந்து குறைச்சிருக்கோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபா எங்களுக்கு 2 ஏக்கர் மாடலுக்கு செலவாகுது. அதில் வந்து 1 லட்சம் ரூபா செலவை வந்து இந்த இடுபொருள் மறுசுழற்சி மூலமாக மிச்சப்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய மண்ணின் வளம் பார்த்திங்கன்னா 0.4 அங்கக கரிமம் ஆர்கானிக் கார்பன் நிலத்தில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் 0.65 அளவு வந்து அதை வந்து உயர்த்தியிருக்கிறோம். ஸோ மண்ணினுடைய வளம் வந்து அதில் மேம்பட்டுருக்குது. அதனால் வந்து அங்கக வேளாண்மை இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து எதிர்காலத்துக்கு நமக்கு வந்து மிகவும் அவசியம். ஏன்னா நம்ம வந்து நிறைய தானியங்களில் உற்பத்தி அடைஞ்சிட்டோம், மண்ணினுடைய தரம் நம்ம வந்து நிலைப்படுத்தணும், குறையாமல் இருக்கணும் அப்படின்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் செயல்பாடு அதிகமாக வேணும். அந்த நுண்ணுயிரிகளுடைய அளவை அதிகப்படுத்தணும், அதனுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கணும் அப்படிங்கும்போது ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து மிகவும் அவசியமானதாக இருக்கும். இப்போ அந்த மண்ணினுடைய வளம் மட்டும் இல்லாமல் விளைவிக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய ஆரோக்கியமும் மேம்படும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், தானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், நம்ம மாமிசம் சாப்பிட்றோம் நிறையா பேர், அதுக்கான கோழி மீன் இந்த மாதிரி இதுவும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஒரு சமச்சீரான உணவு, நம்ம ப்ரோட்டீன் வேணுமா, ஃபேட் வேணுமா, கார்போஹைட்ரேட் வேணுமா, எல்லாமே நமக்கு ஆரோக்கியமானதையும் நம்மளை வந்து சிலையை வச்சு நம்மளால் சாப்பிட முடியுது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பல்வேறு அங்கங்களை இணைக்கும் பொழுது வளம் குன்றா வேளாண்மை, அதாவது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம், வளம் குறையாமல் மாசுபடாமல் தரமான மண்ணை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதன் மூலமாக தரமான உற்பத்தியை, தரமான விளைபொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். நல்ல மண், நல்ல தரமான உணவு, ஒருங்கிணைந்த பண்ணையம் செயல்படுத்துவதன் மூலமாக நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றும் சுத்தமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம உரங்கள் செயல்பாடு வெளியிலேருந்து மார்க்கெட்டிலேருந்து எடுக்கக்கூடிய உரங்களை வந்து குறைக்கிறோம், அந்த உரங்கள் ஆவியாகி சுற்றுப்புறச் சூழல் மாசுபடும், அந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இருக்காது. அதனால் சுத்தமான காற்று, சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் நமக்கு கிடைக்கிது. இன்னும் முக்கியமானது, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எல்லா விதமான பயிர் கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் நிலத்தில் நல்ல சிறப்பான முறையில் மக்க வைக்கப்படுது. எந்த பயிர் கழிவுகளும் நம்ம எரிக்கிறதில்ல, எல்லாமே வயல்லையும் மக்கிடுது. அதை எரிக்கும்போது நம்ம சுற்றுச்சூழல் மாசுபடுறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து மிகவும் அவசியமானது. மண்ணினுடைய வளத்தை காக்கவும், உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தவும், அதாவது இந்த ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தண்ணீர் உணவு உற்பத்தியிலும் தண்ணீரை அடையணும், ஒரு ஆரோக்கியமான உணவையும் நம்ம உட்கொள்ளணுங்கும் போது ஒருங்கிணைந்த பண்ணையும் அதுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
1: அதாவது பார்த்திபன் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐயா சிறப்பாக சொன்னீங்க. இது குறித்து சில சந்தேகங்கள் ஏற்படணும், இல்லை உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை காட்டுத்தோட்டத்தில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு எந்த எண்ணில் கூப்பிட்டுட்டு வருகையை உறுதி பண்ணிட்டு வரலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க.
0: 9555703118 மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 9555703118 இந்த அலைபேசியில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு உங்களுடைய வசதிக்கேற்ப வந்து ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஒருங்கிணைந்த பணியை திடலை பார்வையிடலாம். சனி ஞாயிறு இல்லாமல் திங்கள் டு வெள்ளி 5 நாட்கள் வந்து வேலை நாட்கள், காலையில் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வேலை நேரம், எப்பொழுது வேணாலும் பார்வையிடலாம். அன்புடன் அழைக்கிறோம் நாங்கள்.
1: சிறப்பிங்க, ரொம்ப நன்றிங்க.
2: அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற பயிர் திட்டங்களை தேர்ந்தெடுத்து செய்வது, பண்ணைக்கு தேவையான இடுபொருட்களை நாமளே தயாரித்துக் கொள்வது, இடுபொருள்களை மறுசுழற்சி செய்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்யக்கூடிய இந்த பயிர் தொழிலுடன் உப தொழில்களையும் இணைத்து செய்யும் பொழுது நிறைவான லாபம் எடுக்க முடியும் என பல்வேறு கருத்துக்களை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து செழிப்பான மண், சிறப்பான எதிர்காலம், நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள் வழங்கும் சில செய்திகள்.
3: தற்போதைய முக்கிய அறிவிப்பு, உரங்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. உலக சந்தை மாற்றங்களால் இந்த விலை ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. இது விவசாயிகள்

0: சாகுபடி செலவை நேரடியாக உயர்த்தும். எனவே திட்டமிடல் இல்லாமல் உரங்களை வாங்குவதை தவிர்க்கவும். விலை உயர்வை சமாளிப்பது எப்படி? மண் பரிசோதனை. மண்ணுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வாங்கி பயன்படுத்துங்கள். தேவையற்ற உரம் தவிர்த்தல். அளவுக்கு அதிகமாக உரமிடுதலை பணம் மட்டும் வீணாகாது, மண்ணின் தரமும் வீணாகும். மண் ஏன் உயிருள்ள ஒன்றாக இருக்க வேண்டும்? மண் வெறும் தூசி அல்ல, அது ஒரு வாழும் உலகம். கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் மண்ணில் வாழ்கின்றன. அவை தாவரங்களுக்கு உணவளிக்கின்றன. ரசாயன உரங்கள் நுண்ணுயிரிகளை கொள்கின்றன. இயற்கை விவசாயம் நுண்ணுயிரிகளை பெருக்குகிறது. இயற்கை விவசாயம் மண்ணுக்கு அப்படி என்னத்தான் செய்யும்? மண் பொறப்பொறுப்பு தன்மை பெறும். மண் இறுக்கமாவது தடுத்து மென்மையாகும். நீர்பிடிப்பு திறன் அதிகமாகும். மழை நீர் மண்ணில் படும்போது மண் பஞ்சு போல உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். ஊட்டச்சத்தின் சுழற்சி. மண்புழுக்கள் மண்ணை மேலும் கீழுமாக மாற்றி வளமாக்கும். மண் அரிப்பை தடுக்கும். பலமான வேர்கள் மட்குகளும் மண் அரிப்பை தடுக்கும். விவசாயி இன்று பயிரை வளர்க்கிறாரா அல்லது ரசாயன நிறுவனங்களை வளர்க்கிறாரா என்ற கேள்விதான் எழுகிறது. மண் ஏன் சோர்ந்து போயிற்று? பல ஆண்டுகளாக தொடர்ந்து யூரியா, டிஏபி, பொட்டாஷ், களைக்கொல்லி போன்ற ரசாயன உரங்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டதால் மண்ணில் இருந்த நுண்ணுயிரிகள் அழிந்துவிட்டன. மண்புழுக்கள் காணாமல் போயின. மண் இறுகி கல்லாக மாறியது. நீர்பிடிக்கும் திறன் குறைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் உரத்தின் அளவு அதிகரிக்க ஆரம்பித்தது. அதாவது மண் உயிரோடு இல்லை, உரத்தின் மீது அடிமையாகிவிட்டது. மிக பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? முன்பு 3 மூட்டை உரம் போட்ட இடத்தில் இன்று 6 மூட்டை போட வேண்டிய நிலை. ஆனால் மகசூல் அதே அளவு கூட வரவில்லை. இதனால் செலவு அதிகம், கடன் அதிகம், லாபம் குறைவு, மன அழுத்தம் அதிகம். இது தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் மண்ணை திரும்ப உயிர்ப்பிக்கவே முடியாத நிலை வரலாம் என்று பல விவசாய விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். அப்படி என்றால் மாற்று வழி இருக்கிறதா? ஆம், நிச்சயம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்று மெதுவாக ரசாயன உரத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னத்தான் செய்கிறார்கள் அப்படி? மண்ணை புதுப்பிக்க பசுந்தாள் உரம், தொழு உரம், மண்புழு உரம் என பல இயற்கை அங்கக சார்ந்த உரங்களை பயன்படுத்துகிறார்கள். மண்ணில் மீண்டும் உயிரை உருவாக்குகிறார்கள். இயற்கை விவசாயம் என்றால் உரமே போடாதது அல்ல, மண்ணை உரத்திற்கு அடிமையாக்காமல் பாதுகாப்பது. பயிருக்கு மட்டும் உணவு கொடுப்பதல்ல, மண்ணுக்கும் உணவு கொடுப்பது. இன்று பல இயற்கை விவசாயிகள் சொல்லும் ஒரு உண்மை, முன்பு வாரத்திற்கு 3 முறை தண்ணீர் விட்டோம், இப்போது 1 முறை விட்டாலே போதும். ஏன்? மண்ணில் உயிர்ச்சத்து அதிகரித்ததால் நீர்பிடிப்பு திறனும் அதிகரிக்கிறது. பூச்சி தாக்குதல் குறையுமா? ஆம், முழுமையாக இல்லாமல் போகாது. ஆனால் பயிரின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். விஷ மருந்து செலவு குறையும். மண் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். மிக முக்கியமான கேள்வி, நாம் இன்று செய்யும் விவசாயத்தை நம் பிள்ளைகள் தொடர முடியுமா? முடியாதா? மண் விஷமாகிவிட்டால், நீர் இல்லாமல் போனால், செலவு மட்டும் அதிகரித்தால் அடுத்த தலைமுறை விவசாயத்தை விரும்புமா? மாற்றம் ஒரே நாளில் வராது. ஆனால் இன்று 1 ஏக்கரில் தொடங்கலாம். 1 பயிரில் முயற்சி செய்யலாம். மண்ணை மெதுவாக உயிர்ப்பிக்கலாம். அடி உரம் மேலாண்மை. ரசாயன உரங்களுக்கு மாற்றாக இயற்கை உரங்களை அதிகரியுங்கள். பணமும் செலவும் குறையும். நினைவில் வையுங்கள், ரசாயன உரம் பயிரை மட்டும் வளர்க்கும், இயற்கை விவசாயம் மண்ணையும் மனிதனையும் எதிர்காலத்தையும் காப்பாற்றும். நன்றி.
1: மண்ணை வளப்படுத்தினால் மகசூல் அதிகரிக்கும். மகசூல் அதிகரித்தால் வருமானம் அதிகரிக்கும். ஆகவே உழவர் பெருமக்களே, ரசாயன உரங்களை வயலில் இடுவதை தவிர்த்து இயற்கைக்கு திரும்புவோம். செழிப்பான மண்ணாக மாற்றுவோம். சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வோம் என்று ஒரு சில செய்திகளை நம்மிடையே இதுவரை பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. சிவரஞ்சனி அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து
1: மழை அடைச்சு போடுறேன். ஆப்பாடி வரப்பில் இப்படி உட்காரு.

இனி தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்களுக்கான வானிலை சார்ந்த ஆலோசனைகள். தமிழ்நாட்டில் தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் ஆள்குளம் முறையில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளில் இரத்த கழிச்சல் நோய் அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த நோய் ஏற்படாமல் தடுக்க ஆள்குளம் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமலும் இருக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் கோழிகளுக்கு சரிவிகித சமச்சீர் தீவனம், தாது உப்பு, வைட்டமின் போன்றவற்றை முறையாக கொடுக்க வேண்டும். இரத்த கழிச்சல் நோயானது நோய்வாய்ப்பட்ட ஒரு கோழியிலிருந்து மற்ற கோழிகளுக்கும் எளிதாக பரவக்கூடியது என்பதால் நோய் தொற்று ஏற்பட்ட கோழிகளை ஆரோக்கியமான கோழிகளிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டும். மேலும் இந்த நோய் வராமல் தடுக்க முன்னெச்சரிக்கையாக கொட்டகையை அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். மழைக்காலங்களில் சுண்ணாம்புத்தூள் கொண்டு ஆள்குளத்தின் ஈரப்பதத்தை குறைப்பதன் மூலம் இந்த நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணியின் உறை முட்டைகளை செயலிழக்க செய்யலாம் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். நடப்பு பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்ய திட்டமிடும் விவசாயிகள் விதைப்பதற்கு முன்பு ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடர்மா விருடி, 1 கிலோ சூடோமோனாஸ் கலந்து நிலப்பரப்பில் இட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதேபோல கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள், தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். இதோடு கூடவே போதுமான முட்டுகளை கொடுக்க வேண்டும். கால்நடைகளை மின் கம்பம், மரத்தடியில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பான கொட்டகைகளில் கட்டி வைக்க வேண்டும். இடி மின்னலிலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கும் பொருட்டு கழுத்தில் கட்டியுள்ள உலோக மணிகளை அகற்றிவிட வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. சின்ன வெங்காயம் சாகுபடி தொழில்நுட்பங்கள். சின்ன வெங்காயம் ஒரு வெப்பமண்டல பயிராகும். இதன் வளர்ச்சிக்கு 15 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அவசியமாகும். நன்கு தண்ணீர் தேங்காத வளமான இருமண் பாங்கான மண் வகை சாகுபடிக்கு உகந்ததாகும். மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 7க்குள் இருத்தல் நல்லது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலிருந்து கோ 1, கோ 2, கோ 3, கோ 4 ஆகிய ரகங்கள்

0: வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அக்ரி பவுண்டரெட் ரகமும் மற்ற மாநிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கோ 4 என்ற ரகம் மிக குறுகிய கால பயிராகும். மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மிகவும் ஏற்றது. கோ 5 என்ற ரகம் விதை மூலமாகவும் பயிரிட வெளியிடப்பட்டு உள்ளது. நிலத்தினை 2 முதல் 3 முறை உழுது கடைசி உழவின் போது 1 ஹெக்டேருக்கு 25 டன் மக்கிய தொழுயரி இட்டு பண்படுத்த வேண்டும். பின்பு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் பாத்திகள் தயார் செய்ய வேண்டும். 1 ஹெக்டேருக்கு விதை வெங்காயம் 1500 கிலோ தேவைப்படும். விதை வெங்காயத்தை 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் பாத்திகள் இருபுறத்திலும் ஊன்ற வேண்டும். விதை வெங்காயம் நடவுக்கு ஏப்ரல் மே மாதம் சிறந்த பருவமாகும். மலை பிரதேசங்களில் மார்ச் முதல் ஜூன் வரை விதைகள் விதைப்பதற்கு ஏற்ற காலம் ஆகும். நடவுக்கு முன்பு பார் பாத்திகளின் இருபுறமும் அடிவுரமாக ஹெக்டருக்கு 30 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். பின்பு 30 நாள் கழித்து 30 கிலோ தலைச்சத்தினை மேலுரமாக இட்டு மண் அணைக்க வேண்டும். அதன் பின்னர் 7 முதல் 10 நாட்கள் இடைவெளியில் நீர் பாய்ச்சுவது நல்லது. விதை வெங்காயம் நட்ட 30 நாட்கள் கழித்து களை எடுத்து மேலுரமிட்டு மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு தேவைக்கேற்ப களை எடுத்து நிலத்தை சுத்தம் செய்ய வேண்டும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு பரவலாக காணப்படும். இதனை ஃபிப்ரோனில் 80 WG 1.5 கிராமை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். நோய்களில் இலைப்புள்ளி நோய் பரவலாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த மேங்கோசெப் என்ற மருந்தினை புள்ளி 2% தெளிக்க வேண்டும். வயலில் வெங்காயத்தின் இலைகள் 75% காய்ந்துவிட்டால் முதிர்ச்சி அடைந்திருக்கும் என்பதை அறிந்து அறுவடைக்கு 7 நாட்களுக்கு முன்பு தண்ணீர் விட வேண்டும். பின்பு கொத்து அல்லது மண்வெட்டி மூலம் பயர்த்து எடுத்து வேர் இலைகளை பறித்து சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் நிழலில் காய வைத்து பின்பு பாதுகாத்துக் கொள்ளலாம் என அரியலூர் வேளாண்மை இணை இயக்குனர் அறிவிக்கின்றார்.
1: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம். பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ சிவக்குமார் அவர்கள். நாளை 7:25 உழவர் உலகத்தில் நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள். திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி காமராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்க மறவாதீர். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக ஷீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஃபெட்ரிக் ஹார்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஷீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கான 2026 முதல் 2029 வரையிலான விரிவான செயல் திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். போதைப்பொருள் தொடர்புகளை தகர்க்கும்போது நாம் வெற்றியை எட்ட முடியும் என்றார். பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில்

0: 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் 8:00 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் நவீன தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பட்டய கணக்காளர்கள் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு அனைத்து துறைகளிலும் மாற்றங்களை கொண்டு வருவதோடு தனிநபர் வாழ்விலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். நாட்டில் சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் மூலம் பொது சுகாதாரம், நுகர்வோர் பாதுகாப்பு, எளிதான வணிகம் உள்ளிட்டவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சீர்திருத்தங்களின்படி எந்தவொரு மருந்து அல்லது அழகு சாதன பொருட்களை விளம்பரப்படுத்த அரசு ஆய்வாளர்களின் அறிக்கையை பயன்படுத்தினால் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிவு, உள்நாட்டு பொருளாதார சூழல் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.8% உயரும் என்று உலக முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸ் தெரிவித்துள்ளது. இது நடப்பாண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.3% அதிகமாகும். இந்திய ரயில்வே சுற்றுலாக் கழகம் பாரத் கௌரவ் டீலக்ஸ் ரயிலில் டிவைன் ஈஸ்ட் டெம்பிள் டூர் என்ற புதிய சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 11 நாட்கள் கொண்ட இந்த ரயில் பயணத்தில் உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்கள் மற்றும் கலாச்சார சிறப்புமிக்க பாரம்பரிய இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வகை செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வருவாய் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் ஊருக்குள் புகாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறையிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். டாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை கூடிய விரைவில் எளிமையாக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூய்மை பணியாளர்களின் ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டுமென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் திரு விஜய் ஒப்பந்த முறையை நிறுத்தி வைத்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், திண்டுக்கல், ஈரோடு, சிவகங்கை, மதுரை, நீலகிரி, விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்பாஸ்டில் நடைபெறும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 183 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்று முன் ஒரு ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 16 ரன் எடுத்திருந்தது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம் என 24 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே. இனி கேட்கலாம் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இன்றைய நிகழ்வுகள் குறித்த தொகுப்பு.
2: Sophia Hartley at the BBC Sports Centre with the latest World Cup news. Netherlands, Japan, Sweden and Australia are the latest sides to book their place in the last 32, with Paraguay almost certain to join them. Netherlands secured a top spot in Group F with a 3-1 win over Tunisia. Japan finished second after a 1-1 draw with Sweden. Antony Elanga scored Sweden's equaliser but was pounding the turf in Dallas at full time. Sweden manager Graham Potter was told Elanga didn't think they'd done enough to go through in third.
3: That explains a few things then. But it can't be any clearer. It couldn't have been any clearer for him. So he's obviously thinking about something else, bless him. I love him at the moment, but dear me.
2: In Group D, Australia and Paraguay played out a goalless draw, helpful to both sides. Co-host USA, who'd already won the group, were beaten 3-2 by

0: 8:08 இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைஞ்சிருக்கோம். இந்த நிமிடங்கள் வந்தாவே நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்ன எண்ணம், நம்ம நினைக்கக்கூடிய பாட்டு நம்ம வானொலியில் கேட்கும் நேரம் இது. 80-90களில் நம்மளுடைய இதயம் தொட்ட பாடல்கள் நிறைய இருக்கும். அது எப்போ கேட்டாலும் சுகமாக இருக்கும். அதை நம்ம வானொலியில் நம்ம கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே கேட்க வைக்கிறதுங்கிறது இன்னும் சந்தோஷத்தை தரும். அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்ம நேயர்கள் எல்லாமே வரலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். 4-3-1-246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணில் வழக்கமான நேயர்களும் அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டு வரலாம். இணைந்திருப்போம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்
1: இரவு இசை இனிமை.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரவு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில ஒரு நேயர் காத்திருக்காங்க. யாரு, எங்க இருந்து அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா வெங்கடாஜலபுரத்துல சுப்பையா டெய்லர் பேசுறேன்.
0: சுப்பையா ஐயா, சுப்பையா ஐயா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: சூப்பரா இருக்கு பாட்டு, நல்ல பாட்டா போறீங்க. முதல் நேரம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி.
1: பாட்டு கேட்டுக்கிட்டே பதினோரு மணி வரைக்கும் உங்க நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
0: கேட்டுக்கிட்டே இருங்கய்யா. உங்களுக்கு என்ன பாட்டு?

0: சொன்னியா?
1: பாட்டு வந்து படம் வந்து கோகுலம்.
0: சரிங்கய்யா, கோகுலம் படத்துல இருந்து
1: செவ்வந்தி செவ்வந்தி பூ அடிச்சு அது உன்முகம் பார்த்தது உண்டு, அந்த பாட்டை தவிர விடுங்க. நாகராஜா அவர் பாட்டு கேட்டு விட்டுருக்காரு.
0: கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.

0: 8:21 இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்கள்லாம் தங்களுடைய மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கிறாங்க நம்ம வானொலியில். அந்த வகையில் அடுத்ததான் நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். இருவருக்கும் இருவர் அறிவு போல இருக்கும். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: உடையார்பாளையம் மூர்த்தி பேசுறேம்மா.
0: உடையார்பாளையத்திலிருந்து இன்னொரு நேயர் பேசுவார். அஜி, நான் உங்களுடைய நண்பரா?
1: ஆமா சார், பக்கத்து தெருதான் சார்.
0: சரி சரி.

0: உங்களுடைய நண்பரா?
1: ஆமா சார், பக்கத்து தெரு தான் சார்.
0: சரி சரி சரிங்க. என்ன பாடலுங்க ஐயா வேணும்?
1: என் ஜீவன் பாடுது படத்துல இருந்து ஒரே முறை ஒன்று தரிசனம், ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்க ஐயா, கண்டிப்பாக கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார், அழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.
0: ஓகேங்க ஐயா.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நேர்களே, நீங்களும் இந்த இரவு இசை இனிமையில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா திருச்சியோட முன் இணைப்பு என்னென்ன, சுழி 431 240 102 1, இன்னொரு மென்னான 246 102 1 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட நேர இதில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
2: கங்கையும் கடாரமும் கொண்ட செய்தி, ராஜேந்திரர் சோழன் வென்ற செய்தி, காவிரியின் போக்கு இன்றைய பகுதியில்தான் இருந்ததா அல்லது சென்னையை நோக்கி ஒரு காலத்தில் காவிரி ஓடியதா?

0: பேரும் பறிபோனது. ஆனைமங்கலம் செப்பேடு லைடன் செப்பேடாக மாறியது. அதன் வரலாற்று பின்புலம், அதை கொண்டு சென்ற அருங்காட்சியகத்தில் வைத்த படேவியா அமைச்சர், படேவியா என்ற பகுதி இன்று எங்கு இருக்கின்றது? சோழர் வரலாற்றை உலகளவிற்கு கொண்டு சென்றதில் பெரும்பங்கு வகித்தவை சோழர்களின் செப்பேட்டு சாசனங்களே. இத்தகு செப்பேட்டு சாசனங்களை பற்றி எஃப்எம் ரெயின்போ வசந்த அழைப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம்.
1: சோழர் கால செப்பேடுகள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நேரலையில் இணைகிறார். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 04-31 என்கிற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 அல்லது 246-102-1 ஆகிய தொலைபேசி எண்களை தொட்டு வாருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சோழர் கால செப்பேடுகள்.

0: இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி அலைவரிசைகளோடு.
1: இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: மலைக்கோட்டை வானொலியாம் எங்கள் வானொலி, அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல் என்எஸ் கொளஞ்சநாதன் ஐயா. இரவு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். அப்படியே உடையார்பாளையம் தாலுக்கால இருக்கிற வாரியங்கவலுக்கு கொளஞ்சநாதனுக்கு இந்த பாட்டு அனுப்பி விட்டுருங்க.
0: அப்படியே
2: உடையார்பாளையத்துல நேயர் விசாரிச்சிங்க, உடையார்பாளையம் தாலுக்கா தான், 4 கிலோமீட்டர் தான் வாரியங்கவல்.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா, எல்லா கொளஞ்சநாதனுக்கும் கொடுத்துடலாம்.
2: அந்த பிறப்பு நடிச்ச படம், மேற்கு தொடர்ச்சி மலை மழை வேற ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க, சில்லுன்னு அனைவருமே அந்த கும்பகரை கொண்டு போயிடும். கும்பகரை சேர்த்த தங்கையான்னு சொல்லக்கூடிய கும்பகரை படத்துல இருந்து கொடுங்க.
1: நன்றிங்கய்யா, நீங்க கேட்ட பாடல் வருது.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரவு இசை இனிமை. அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: வணக்கம் வணக்கம். பிச்சாண்டவர்கள் இருந்து ஆர் கோவிந்தராஜன் பேசுறேம்மா.
0: கோவிந்தராஜன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ஐயா?
1: எனக்கு அக விளக்கில் வந்து ஏதோ ஒரு ஞாபகம், இந்த பாட்டு போங்கம்மா.
0: சரிங்க ஐயா, பாடல் போட்டுடலாமா ஐயா?
1: போடுங்கம்மா.
0: சரிங்க ஐயா.

0: மன் கி பாத் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.
1: நேரம் 8:41 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரவு இசை இனிமை அடுத்ததா இனிப்புல காத்திருக்கிற நேயர் வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார்.
2: சொல்லுங்க என்ன பாடல் வேணும், நீங்க யாரு அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: இரவு இசை இனிமையில் இனிவது திருச்சி காஜார்பேட்டை ரசித்து
2: பேசுறேன். இப்படி குரலை கேட்டா எங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியாது இல்ல?
3: ஆமா ஆமா.
2: சொல்லுங்க என்ன பாடல் வேணும்.
3: படம் வந்து தங்க மகன். வா வா பக்கம் வா பாடி விடுங்க சார்.
2: கண்டிப்பா, இதோ உங்க அருகில பாடல் வருது.
3: நன்றி சார்.

0: missing you.
1: நேரம் 8:47 கடந்து திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருப்போம். இன்னும்

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களே, நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருச்சியோட முன் இணைப்பு எண்ணான 4431 இந்த முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வாருங்கள். இப்போது இணைப்பில் காத்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா?
1: கும்பகோணம், ஜெயா விவேகானந்த் இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக வர்றேன்.
2: அப்படியா?
1: ஆமாம்.
2: இதற்கு முன்னாடி வேற எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்திருக்கீங்க?
1: வண்ணக்கோலங்கள் தான் பெரும்பாலும் வருவேன்.
2: மங்கையர் உலகத்துல கேட்டிருக்கோம்னு
1: நினைக்கிறேன். ஆமா, இப்ப வர்றதுல கொஞ்ச நாள வரல, இன்னும் கிடைக்க மாட்டேங்குது.
2: சரி சரி சரி, சொல்லுங்க. இன்னைக்கு இரவு இசை இனிமையில எந்த நல்ல பாடல்?
1: எனக்கு வந்து வசந்தத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற படத்துல

0: எங்களுக்கும் உங்களை போன்ற நேயர்களோட உறவு வேண்டும்.
1: நன்றி நன்றி
0: நன்றி உங்களுக்கான பாடல் இதோ.

0: 8:53 இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நம்ம கூட பேச காத்திருக்கும், பாடலை கேட்க காத்திருக்கும் அடுத்த நேயர். வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: நான் தேவிமங்கலம் கண்ணன் பேசுறேன் சார்.
0: கண்ணன் சார்,
2: உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: அந்த நான் நாயகன் படத்துல இருந்து அந்த டுயட் சாங்ஸ் கொடுங்க சார்.
2: சரிங்கய்யா, போட்றலாம்ங்கய்யா. ஓகே, நன்றிங்கய்யா.
1: நன்றி நன்றி நன்றி.

0: 8:56 இரவு இசை இனிமேல் அடுத்ததாக இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, பாடல் சொல்லுங்க.
1: இந்த இரவு நேரத்தில் பேசுறது ஒரு மன மகிழ்ச்சி,
0: எங்களுக்கும் மகிழ்ச்சி. பாடல் சொல்லுங்க.
1: இந்த முதல் மரியாதை படிச்சது சார், ராசாவே ஒன்னு நம்பி
0: அருமைங்கய்யா, நிறைவு பாடலா வருதுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா.
1: மீனாசாமி சென்னை வகுப்பு இருக்கிறதுக்கு சங்கர் செய்யலாம், இவங்களுக்காக கேக்குறாங்களா? நன்றி.

கேட்டு ரசித்தோம் இரவு இசை இனிமை. நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றி உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதலாம். மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. தொடர்வது news@9.

0: person suspected to have been washed away in the flash flood on 24th of June concluded today without success. The operation was carried out around the affected Yazali Neepko colony and the reservoir. 23 SDRF Jawans, in association with the local people, ex-servicemen, police personnel searched the entire area. The team also helped to remove the debris from the flood-affected Neepko colony. The district administration said 30 houses completely washed away in the flash flood and another 52 houses damaged in the colony. On to sports. Indian shooters have ended their campaign at the IISSF Junior World Championship in Germany as table toppers with 24 medals, including 7 gold. They performed brilliantly in the pistol and rifle events, bagging 7 gold, 8 silver and 9 bronze, leaving behind the individual neutral athletes who claimed 14 medals and Italy at third position with 10 medals. In badminton, India's Ronak Chahan created the biggest upset of the US Open tournament in Fullerton today when he bagged off world number 6 and men's singles top seed Shoutin Chen of Chinese Taipei in straight games 21-17, 26-24 to reach quarters. In another men's singles, Kidambi Srikanth registered a 21-14, 21-13 win over Lee Zijia of Malaysia to enter quarterfinals. In women's singles, Tanvi Sharma, Rakshita Shree and Devika Sehak also advanced to the last 8 stage, winning their respective matches. In men's hockey, India will face arch-rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:30 p.m. In men's cricket, hosts Ireland have set a target of 183 runs for India in the first T20 international match of the two-match series in Belfast. Put into bat, Ireland scored 182 for 9 wickets in stipulated 20 overs. In reply, India were 129 for 6 in 15 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah launches 3-year vision document for narcotics control, calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Centre to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximise benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends 2 Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Shoutin Chen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikanth and 3 women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
2: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெலி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
3: நெலி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்க முதுகு எலும்பு பத்தின ஒரு பிரச்சனை. இந்த நெலி முதுகு நோய் அப்படின்னாக்க நம்மளதுல வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் நம்மளோடது முதுகு தண்டுவடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுல இந்த நெலி முதுகு அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா நம்ம உட்கார்ந்து நிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேரா இருந்தாதான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதுல இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த தண்டுவடம் நேரா இல்லாம இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்துல லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெலி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் ஜூன் 27ஆம் தேதி வந்து நெலி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் ஜூன் 27 வந்து உலக நெலி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
2: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்புல எத்தனை வகையான பிரிவுகள் இருக்கு?

0: இந்த நோய் காரணமா முக்கியமா யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
1: இதுல வந்து ஐந்து வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற டைப் நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதுல வந்து அதிகப்படியாக இந்த நெலிமுதுகு நோயினால பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில இதை வந்து பாதிக்கப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெலிமுதுகு நோயினால பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்கு. அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா இரண்டாவது வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ இந்த நேம்லேயே இருக்கு நியூரோ மஸ்குலர். நியூரோனாவே நரம்பு, அதாவது மூளை சம்பந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்பந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிபிரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. இந்த ரெண்டு நோயும் வந்து மூளையும் தசையும் சம்பந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெலிமுதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்க பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்றோம். அதுக்கடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டுவடமும் வந்து வலியினால வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டுவடத்தை சுத்தி இருக்கிற மசில்ஸ் வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்ப நார்மலா நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதுல வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலேயே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பாக்குற, குனிஞ்சு பாக்குற, ஏன் கூன் போட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிச்சயமாவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியா உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்ல கூன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்குல போகும்போது இதுவே வந்து நெலிமுதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சோ இத வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். சோ இந்த நெலிமுதுகே வந்து ஐந்து வகையா நம்ம பிரிக்கும் போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெலிமுதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 10 to 18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸ் நமக்கு பார்க்க முடியுது.
0: ஓகே டாக்டர், முக்கியமா 10 to 18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்க டாக்டர்.
1: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும் போதோ வந்து அவங்களோட ஷோல்டர், அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போதோ நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களா நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மாதிரி பாத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமா வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெலிமுதுகுக்கான அறிகுறிகளா இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியா எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிப்படைந்திருக்கிறாரா இல்ல வேற ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
0: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியா அவங்க கூட அதிகமா பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
1: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் சொல்றாங்க, இல்ல பிடி டீச்சர் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்ம கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டா வீட்டுல எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து எழுதுறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து

நார்மலா நீட்டா இருக்கா இல்ல ஏதேனும் வளைந்து இருக்கா, இதுல இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியா நம்ம பார்க்கும் போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்ல குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்கார்ந்து ஹோம் ஒர்க் பண்றாங்க இல்ல உட்கார்ந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்க நல்லா கேள்வி கேட்டது போல பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக

0: அது போல பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. சோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும் போதே ஒரு குழந்தை வந்து கிளம்சியா உட்கார்ந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலா இல்லாம கூன் போட்டு ஒரு பக்கம் சைடா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம வகுப்புலயே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேரா உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேரா உட்காருவோம். நம்மள அறியாம ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது ஓடும்போது இல்ல விளையாட்டுல பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோல் பட்டையெல்லாம் எந்த கரெக்டா இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டா நேரா இருக்கா, இல்ல வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமா யூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து நம்மள மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கறது குறித்து சொன்னீங்க. இப்ப பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கு?
0: நிச்சயமா, இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்ன இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும் போதே இந்த முதுகு தண்டுவாடத்துல முதுகுல வந்து பிரச்சனையோட பிறக்கிறது அப்படின்னு பாத்துட்டோமா. இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே மூன்றாவது மாதத்துல வந்து கழுத்து நிக்கணும், ஆறாவது மாதத்துல குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், ஒரு வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அதாவது பிறக்கும் பொழுதே ஒரு நெலி முதுகு கண்டிஷனோட பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலது வந்து ரொம்ப லேட்டா செய்வாங்க, சிலது வந்து நடக்க கூட செய்ய மாட்டாங்க. சோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு அந்த வளைவு எக்ஸ்ரேல நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 degreeக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20-40க்கு போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 degreeக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியோட்டிக் கர்வ் இருக்கு அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமும் அந்த குழந்தைக்கு வந்து பிசியோதெரபி மருத்துவம் மற்றதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமா சரியாக்கலாம்,
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0-20 டிகிரி பெர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நெலி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்க வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்க சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்ல பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ் எல்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்ல 20-40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்ல 40 degreeக்கு மேல போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமா அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்க வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்ல பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாம நெளியாம இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் தோல் பட்டை வந்து கீழே இறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்க்கான மூவ்மெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்காலிலேயே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 4 கால் பாய்ச்சல்ல, அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில வந்து பதிந்து அதுல வந்து நகர்ந்து போற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டா தரையில ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகு வந்து நேரா கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0 to 20 இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தை வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20 to 40 40 மேலும் போகும்போது நம்ம நிச்சயமா அறுவை சிகிச்சை

0: செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பினா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங்கி இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மள மாதிரி நார்மலா பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்ல இவங்க நார்மலா இருக்காங்க, 0 to 20 degrees இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டுல வந்து பிரச்சனையா இருக்கும். சோ இதுல வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான பயிற்சிகளும் நம்ம பிசியோதெரபியில பண்ணணும். வேறு மேற்கொண்டு வேற ஏதேனும் ஜாயிண்ட்ல பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கு அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ற ட்ரீட்மெண்ட்டும் பிசியோதெரபியில பண்றோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால சரி செய்ய முடியல அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
0: நிச்சயமா. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு காப்ஸ் ஆங்கிள் வந்து 0 to 20, 20 to 40, மோர் தென் 40 அப்படின்ட்டு சொல்றோம். இந்த 0 to 20 அப்படின்னும் போது நீங்க வந்து பிசியோதெரபி பண்ணீங்கனாக்கா உங்களால கம்ப்ளீட்டா வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தரா நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்கா நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20 to 40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்ய ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனா 40 டிகிரிக்கு மேல போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான பிசியோதெரபி மருத்துவமும் செய்து அந்த அவங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9:30. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். இது இனிய ராகம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான், உங்கள் அன்பு தோழி. இந்நிகழ்ச்சியில் 2000 முதல் 2017 வரை நம் இதயங்களை வருடைய மெல்லிசை பாடல்களின் கவித்துவமான பயணங்கள் இதோ. நீ தீண்டும் போது உருகி போகிறது என் மௌனம், வார்த்தைகள் தொலைந்து உன் வாசம் மட்டும் சுவாசிக்கிறது நெஞ்சம்.

நேரம் 9:35 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களை உங்களின் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின் கேட்கலாம். ரசித்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து, மது பாலகிருஷ்ணன் குரலில். சொல்ல நினைத்த வார்த்தைகள் எல்லாம் தொண்டை குழியோடு நின்று விடுகிறது. நீ கடந்து போகும்போது பேசாவிட்டாலும் புரிந்து கொள் என் விழிகளின் மொழியை.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 9:41 கடந்து ஊடல்களின் முடிவில் தேடல்கள் அதிகமாகிறது. ஒரு சின்ன பிழையை மன்னித்துவிடு. நம் காதல் மீண்டும் உயிர் பெறட்டும்.

ஒலித்த பாடல் ஹரிஹரன் குரலில் கேட்டு ரசித்தோம். ஆயிரம் முகங்களை தினமும் பார்க்கிறது கண்கள், ஆனால் நீ பார்த்த அந்த நொடி என் உலகமே உறைந்து போனது ஏனோ.

நேரம் 9:53 கடந்து திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள் இனிய ராகம் நிகழ்ச்சியில்.

நேரம் 10 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இன்றைய அரங்கிசையில் லால்குடி ஜெயராமன் அவர்களின் வயலின் உடல் வயலின் வாசிப்பவர் லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம், உமையால்புரம் கே சிவராமன் மிருதங்கம், ஆலங்குடி ராமச்சந்திரன் கட்டம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏமி நேரமோ என துவங்கும் கார்ப்பபுரிவாசர் இயற்றிய பாடல் கருடத்வனி ராகத்தில் ஆதிதாளம்.

நேரம் 10:38. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக சித்தம் எப்படியோ என துவங்கும் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பாடல் நாத நாமக்ரியா மிஸ்ர சாப்பு தாளம்.

ஒலிக்கவிருக்கும் பாடல் யமுனா கல்யாணி, ராக ஜவானி, ஆதி தாளம்.

நேரம் 10:50. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz. அரங்கிசையின் நிறைவாக சிந்து பைரவிராக தில்லானா என துவங்கும் ஆதி தாளம்.

நேரம் 10:58. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை 936 KHz. நிறைவு பெற்றது அரங்கிசை. அரங்கிசையில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலின், உடன் வயலின் வாசிப்பவர் லால்குடி ஸ்ரீமதி பிரமானந்தம், உமையாள்புரம் கே சிவராமன் மிருதங்கம், ஆலங்குடி ராமச்சந்திரன் கடம்.

0: நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
2: கங்கையும் கடாரமும் கொண்ட செய்தி, ராஜேந்திரர் சோழன் வென்ற செய்தி, காவிரியின் போக்கு இன்றைய பகுதியில்தான் இருந்ததா அல்லது சென்னையை நோக்கி ஒரு காலத்தில் காவிரி ஓடியதா?

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.